0: ரசித்தேன் திரைப்படத்துக்காக பாடல்களை ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 33 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த வேலையா கதர்காமம் விஜயா ஸ்வீட் ஹவுஸ் நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆனந்த் மற்றும் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதே வேலையை எழுத்தன ராதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாயடு என்று அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து ராவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இலக்கம் மைந்து ஸ்டீஃபன் ஸ்டைலர்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்க மக்கா. லிந்துளை ஊவாகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜெகதீசன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்பவுமே சூப்பரா இருக்காக்கா, எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. மகன் பஜேதரன் திவ்யாஷன் அதுவும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறார். அதே போல அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானை கொஞ்சம் கிடைந்த அசூதின் வந்திருக்கிறாங்க. அசூதின் நூற்றுக்கா நண்பர் ஜாரி ரிகாஸ் மற்றும் அரினா குட்டி ஷக்கிலா ரிஸ்மி ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அவனா சிவாய் ஜெயந்தி மாலா பலாங்குடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, பாடல் எல்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு புசல்லாவிலிருந்து தாமோதரன் வந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி இன்பகரமான இனிதான இனிய காலை பொழுது வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தை அப்பா செல்ல துறை மாமி தெய்வானை மனைவி நிர்மலா தேவி மகன் பவன்ராஜ் மகள் துஷ்யந்தினி லிதுர் சரண் ஆகியோரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டு வட்டக்கொடையிலிருந்து விமலேந்திரன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். கிணியத்தன கோல்போன் குரு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. மண்டக்கலப்பு கொக்கவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டும் மனைவி லதா மகன் ராஜாவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. சுபயோகா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மிஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜித் வந்திருக்கிறாரு. தலைவக்கலை சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. அட்டன்லந்து புண்ணியராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அருப்பநகர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் மகள் சபிகா கந்தலைக்கே உவைதீன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நாவலைப்பட்டிருந்த ஸ்ரீநீலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராயஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. நம்மளோட குட்டுக்காத்தனிலிருந்து நிக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான
1: பாடல். மல்லியப்பு என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: சேனாதிபதி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. நேரம் அதிகாலை 5:41.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இளம் காதல் வாழ்க திரைப்படத்துக்காக தேவாவின் இசையல் பாலசுப்ரமணியம் மற்றும் சொல்லத்தா பாடிய இனிமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 48 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக எலவெட்டிலிருந்து சரோஜா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை சதா ஜோதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. ரத்னசெல்வி, மதுஷிகா, லக்ஷிகா, தில்ஷான், டிலக்ஷன் ஆகியோருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. மொழகிலிருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. வன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தெல்கஸ்கிருந்து லாசர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைதிட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு தலவாக்கிலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மனைவி கோகிலா ஷிவானி தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக பிள்ளைகள் பிரதீப் மற்றும் தியாத்ரா, கணவர் சிவார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தெஹியோ விட்டு மல்சலாவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் இன்று தன்னுடைய 62வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி கனகமணி, ஜீவன், மோகன் மற்றும் சுஜான், தர்ணிகளை பாடசாலை அதிபர் உட்பட உற்சாக உறவினர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசனமைக்கும் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானி, பாடல்கள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹெடன் கேம் விழுந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் வந்திருக்கிறாங்க அக்கறைப்பற்றிலிருந்து. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, உங்களுக்கும் சொந்தங்கள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். விடியல் நிகழ்ச்சி ரொம்ப பிரபாதமாக இருக்கிறது. ஷாருக் வந்திருக்கிறாங்க, அக்குறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷாருக் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பன்குடாவெளியில இருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷயா, பார்கவி, சர்வின் மற்றும் அம்மா காளிமுத்து ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. சண்முகநாதன் பள்ளி தெரிந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. செந்தூர் பத்தனையூர்லந்து வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜனாதனி திருச்செல்வம், நர்தனா, நர்மதா, நர்னேஷ், கவிஷ்ணயன், பர்ல ராஜா, வசனகுமார், தங்கத்துறை, ஜெயாமா, சுப்பையா, ஆகாஷ், நலலட்சுமி, குசலராஜா, குணசீலன், கலாதேவி, ஐயத்துறை ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஊர்கூடவது தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. யடியாந்தோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. ரசனகம குசல்ராஜா வந்திருக்கிறாரு. இதுவேளை செங்கடிந்த சக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் டிகோய தரவாளி மீட்பிரிவை சேர்ந்த துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டு மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வேல்சாமி வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0013 அதே போல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது. ஒன்ஸ் மோர் திருப்பதற்காக

என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல். அப்பா

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. ஐயன் திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இன்று நன்னாளில் நல்ல பல சுபகாரங்களை பணிந்து அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நீர் பதங்கள் 0-3-2-7-75-3 அதேபோல 0-3-2-7-75-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0-7-6-0-47-10-26 என்று இந்த வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் பண்டாரவிலிருந்து வினோத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கோகிலன் வாகன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? மண்பு மனைவி கோமிலா, மகன் டிலக்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு பரிசங்கிலிருந்து நரேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாடலாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நரேஷ் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. மாத்தலையில இருந்து கல்கே வத்த ஆனந்த் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெயாவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பவானி வந்திருக்கிறாங்க. வியோ இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அட்டாளைச்சனிலிருந்து நௌஷாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நௌஷாத். அழகன் வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவ கேம்பெயின் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை பகவந்தலாவ கேம்பெயின் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி அக்கா. கரவலப்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்திர இருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. ஹட்டன் இந்த கோபம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது, மேட்டுக்குடி திருப்பத்துக்காக.

0: நேரம் காலை 6:14.
1: வசந்தம் FM 102.6 102.8.

இடைவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:32 மணியிலிருந்து 6 மணி வரை, ராக காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை, யமகண்டம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் இன்பம், கன்னி போட்டி, துலாம் பொறுமை, விருட்சிகம் செலவு, தனுசு உறுதி, மகரம் தனம், கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் இன்பம், கன்னி போட்டி, துலாம் பொறுமை, விருட்சிகம் செலவு, தனுசு உறுதி, மகரம் தனம், கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

உடன் திரைப்படத்துக்காக தேனிசை தென்ற தேவாவின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணிக்கு இருந்து 21 நிமிடமாகும் இந்த வழி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கிரியலந்து ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டையந்தோட்டை பணாவத்தில இருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சின்னையா மகாதேவனி நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பு கேட்டுக்கிறாங்க. வெதுமுள்ளிலிருந்து ஹரிஹரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இதழ் கஸ்கிலிருந்து பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான கிருஷ்ணன், ஹரிஷ் மற்றும் சூரியகுமாரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்ககரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. பாடல் தேர்வுகளும் அருமை வாழ்த்துக்களை என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். திச மகாரம் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கறை பற்றி கூப்பிட்டு நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ரஞ்சித் இருக்கிறாங்க, அப்பத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை மனைவி ஜனனி, பிள்ளைகளான திவர்ஷினி, திசானினி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு கோண்டாவிலிருந்து ஜனாந்த் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தம்போலிருந்து சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாரு. இதமான இனிய காலை நேர வணக்கம் எங்கள் அன்பு தொகுப்பாளினி சிவானி. நான் பகவந்தலாவ பெரிய அல்படம் ஏபிவி சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெய சந்திரகுமார். விருப்பமான விடியலில் இன்று அம்மா அனுலட்சுமி, மனைவி ராஜினி, மகன்களான அரிஜெராட் மற்றும் அரிஜன், உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்க அருமையான பாடல் தெரிவுகள் என்றும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜெயக்குமார். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இருந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துவதாக புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையில இருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. வேலவத்த ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கோஸ்லாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு ஹரிசரன் வந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை பொழுது வணக்கம் நடந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக செல்வ சரந்தி சுதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ரவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. ஜே எம் ரிஷ்வான் எழுந்து கூட பேரு விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பிற்கினிய அறிவிப்பாளினி சகோதரி சிவானிஜி, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசனமும் செழிக்கட்டும், நித்திலம் எங்கிலும் ஒழிக்கட்டும், நிலமவன் அருள் என்றும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இன்று எமது ஊரில் திருமகள் பாலர் பாடசாலைக்கான புதிய கட்டிட திறப்பு விழா இனிதே நடைபெற உள்ளது. அந்நிகழ்வு சொல்லபாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வந்திருக்கிறாங்க. சிவச்சந்திரன் எட்டாம்பேட்டில இருந்து, அக்கறை பற்று கூப்பிட்டிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி பிரமாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வாணிச்சியிலிருந்து பத்மாவும் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தந்தும் மொழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடைபெறுகின்றேன். இன்றைய நலம் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு என்னுடைய அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: 14 again.
1: But not 14th Vedi. Sorry, sorry. சுயாதீன செய்தி பார்வை எடுத்திருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலுவலூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு எம் எஸ் எம் இர்பான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நேற்றைய தினம் பிரதானமாக மேல் மாகாணத்தில் புதிய மெட்ரோ பஸ்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டன. 112 பஸ்கள் இவ்வாறு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிகழ்வில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பங்கேற்றிருந்தார். இது ஒரு முக்கியமான பிரதானமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே தலைநகரில் இருக்கிற போக்குவரத்து நெருக்கடி, அதனிடத்தில் அரசு ஊழியர்களுக்கு பயணம் செய்வதில் காணப்படுகின்ற நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வாக இது அமையும் என்று எதிர்பார்க்கலாம். அதனிடத்தில் சித்திரை புத்தாண்டுக்கு முன்பதாக மேலும் 50 பஸ்களை தெரிவிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக அமைகிறது. இதனிடம் நேற்றைய தினம் முக்கியமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன என்பதுதான் பிரதானமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் கள்ள நடவடிக்கைகளில் நான் பங்கேற்றதில்லை என்று கோட்டாபே கூறியிருக்கிறார். லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளுக்கு அமைவாக அவருக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது போன்ற பதில்களே நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரதானமான செய்தி. இதனிடம் முன்னாள் அமைச்சர் ஃபௌசி அரச வாகனத்தை தவறான முறையில் பயன்படுத்தியார் என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எனவே அவருக்கு தண்டப்பணம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 66 லட்சம் ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் என்பதான உத்தரவு நீதிமன்றத்தினூடாக எடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விடயம். இதனிடம் உதய கம்மன்பில குறித்தான ஒரு வழக்கு விசாரணை மிக நீண்ட காலமாக இருந்தது. நல்லாட்சி காலத்திலிருந்து அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் பின்னர் கோட்டாபே காலத்தில் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒரு சூழலில் மீண்டும் இது தொடர்பான வழக்கு முன்வைக்கப்பட்ட நிலையத்தில் உதயகம்மன் பிள்ளை முற்றுமுழுதாக அந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி இருக்கிறார் என்பதான செய்திகள் தரப்படுகிறது. அதே நேரத்தில் ஞானசார தேரருக்கு மன்று மீண்டும் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. ரேணுகா பேரராவும் நீதிமன்றத்தில் ஆஜராகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார். நாமல் ராஜபக்ஷ வெளியில் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், அதே நேரத்தில் யாபஸ் கொள்வன விவகாரம் ஒரு பக்கம் சர்ச்சையாக சென்று கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அவர் கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் சிக்கி இருக்கிறார் என்பதும் முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. எனவே நாமலுக்கு அக்டோபர் 6 வரை விளக்குமுறையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையும் அவருக்கு பிணை கிடைக்கவில்லை என்பதையும் மற்றொரு முக்கியமான தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். அதிரத்தில் பாலஸ்தீன விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் இருப்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேரத் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான தகவல்களாக அமையப்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் டீசலுக்கு எரிபொருள் மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதான தகவலை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதீச வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் அனுஜனை விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதான உறுதிமொழியும் அவரால் அளிக்கப்பட்டிருப்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியாக அமையட்டும். அந்த வகையில் மேல் மாகாணத்தில் 112 மெட்ரோ பஸ்கள் சேவையில் இணைப்பு ஜனாதிபதி அனுர்குமார் ஆரம்பித்து வைத்தார் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வீரகேசரிப்பதில் இன்றைய தினம் தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனிடத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்கிற தொடர்பான கருத்துக்களையும் நாங்கள் தொடர்ந்தும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பிரதானமான ஒரு செய்தியாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு மிகவும் வசதியான மற்றும் பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவைகளை வழங்கும் நோக்கில் மேல் மாகாணத்தில் உள்ள 7 வீதிகள் ஊடாக 112 புதிய மெட்ரோ பஸ்களை சேவையில் இணைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று முற்பகல் தலங்கம மெட்ரோ பஸ் டிப்போ வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பது பிரதானமான தகவலாக அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இதன்போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது நவீன மெட்ரோ பஸ் சேவையை அறிமுகப்படுத்தும் வேலை திட்டம் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டதோடு இலங்கையின் பொது போக்குவரத்து துறைக்கு நவீன பஸ் சேவையை அறிமுகப்படுத்துவதற்காக வசதியான தாழ்தல 100 பஸ்களை கொள்வனவு செய்வதற்காக 3000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதே. அதற்கமைய நாட்டை வந்தறிந்த 104 பஸ்களும் ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 8 பஸ்களும் இன்று முதல் இவ்வாறு சேவையில் இணைக்கப்பட்டன என்பது பிரதானமான விடயம். இந்த புதிய பஸ்கள் கொழும்பை மையமாக கொண்ட 7 வீதிகள் ஊடாக இயக்கப்படுவதோடு பயணிகள் குறிப்பிட்ட வீதிகள் மற்றும் நேர அட்டவணைகளின்படி தங்களது செல்லிடங்களை சென்றடையும் வகையில் சேவைகள் செயற்படுத்தப்பட இருக்கிறது. கொழும்புக்குள் பிரவேசிக்கும் தனிநபர் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் குறிப்பாக ஒருவர் மட்டும் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் இந்த புதிய பஸ் சேவையை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த பரிந்துரையை யதார்த்தமாக்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட லங்கா மெட்ரோ டிரான்சிட் அதாவது தனியார் நிறுவனம் தற்போது திட்டமிடல், கொள்முதல், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பரிசோதனை செயற்பாடு கட்டிடங்கள் ஊடாக முன்னேற்றங்களை எட்டியிருக்கிறது. அதற்கமைய ஆரம்ப கட்ட மெட்ரோ பஸ் வீதி வலையமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அது 7 பிரதான வீதிகளை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு முழு வீதி அணுகலின் நீளம் சுமார் 188.7 கிலோமீட்டர் ஆகும் என்பதாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மெட்ரோ பஸ் பயணிகளுக்கு தேவையான முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் கட்டமைப்பு திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டதோடு அதன் கொள்முதல் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டமைப்பின் ஊடாக நவீன பஸ் முகாமைத்துவம், பயணிகள் தகவல், கட்டண அறவீடு மற்றும் செயற்பாட்டு கண்காணிப்பு ஆகியவற்றுக்கு ஒத்துழைப்பு பெற எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிணையாக மெட்ரோ பஸ் டிப்போக்களுக்கான திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதோடு நிர்மாண பணிகள் மற்றும் உட்கட்டமை மேம்பாட்டுத் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் குழும மாநகர சபை ஆகியவற்றின் ஊடாக பஸ் நிலைய வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இத்திட்டம் இலங்கையின் பல முக்கிய நகரங்களை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது என்பது பிரதானமான விடயம். ஜனாதிபதி தலைமையில் இது தொடர்பான செயற்பாடுகள் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவலோடு சேர்த்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இது தொடர்பில் பல்வேறு கருத்து நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் அவர் கூறிய முக்கியமான விடயம், சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்பதாக மேலும் 50 மெட்ரோ பஸ்களை கொள்முதல் செய்து யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் காலி நகரங்களில் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான செயற்பாடுகளை தற்போது அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பிரதானமாக இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்தும் அவரால் சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. நேற்றைய தினம் கொழும்பு நகரப்புற போக்குவரத்துக்காக 112 மெட்ரோ பஸ்களை பொது போக்குவரத்து சேவையில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடையும் இத்தருணத்தில் நாடு பயணிக்கும் திசையை காட்டும் ஒரு குறியீடாக இதனை குறிப்பிட முடியும் என்றும் அவர் கூறுகிறார். நாட்டின் இலவச சுகாதார சேவை மற்றும் கல்வி சேவை ஆகியவற்றுக்கு சமமான மட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை உயர்த்த வேண்டும் என்பதை கடந்த நாட்களில் ஜனாதிபதியுடன் பங்கேற்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு தேவையான செயற்பாடுகள் இம்மாலிவாறு முன்வைக்கப்படுகின்றன என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இது தொடர்பான மீளாய்வு கூட்டத்தின் போதும் இது தொடர்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த ஊக்குவிப்பு தற்போது இந்த நடவடிக்கைக்கான பாரிய உந்து சக்தியாக அமைந்திருப்பதாகவும், மெட்ரோ பஸ் சேவையை முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் சுமார் 7.5 பில்லியன் ரூபாய் நிதியை முதலீடு செய்திருக்கிறது. இது ஒருபுறம் பொருளாதார பலத்தின் அடையாளம் என கூற வேண்டும். இந்த அரசாங்கத்தின் 2 ஆண்டுகள் பயணத்தில் லிட்மஸ் பரிசோதனையில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நாம் இந்த வேலை திட்டத்துக்காக ஒவ்வொரு வருடத்துக்கும் குறைவான காலத்தையே எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 356 நாட்கள் இந்த காலப்பகுதிக்குள் அனைத்து சுற்றறிக்கைகளையும் பின்பற்றி நாம் ஒரு பெரிய சவாலையும் வென்றிருக்கிறோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் மேலும் 50 பஸ்களை கொள்முதல் செய்து யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் காலி நகரங்களில் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கிறோம். நகரங்களுக்கிடையிலான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் மெட்ரோ சேவையை விரிவுபடுத்தும் போது நகர்ப்புற போக்குவரத்து அனுமதி பத்திர முறையை பயன்படுத்த வேண்டும். பின்னர் இதில் தனியார் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கிறோம். அத்துடன் பார்க் அண்ட் ரைட் முறையை மேம்படுத்துவதற்காக தொடர்புடைய பஸ் தரிப்பிடங்களுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்துவதற்கு பொருத்தமான இடங்களை பெற்றுத்தருமாறு நகரசபை தலைவர்களிடம் வேண்டுகோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஸ் போக்குவரத்து திட்டத்தை தொடங்குவதற்காக 8 பஸ்களை தந்து ஜப்பான் அரசாங்கம் சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. அதேபோன்று ஜனாதிபதி சீனாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பிரதிபலனாக மெட்ரோ நிறுவனத்திற்கு 100 பஸ்களை வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த நிகழ்வின் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் பிரதானமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதனரம் இன்னும் ஒரு முக்கிய செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் அரசாங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 41 பில்லியன் ரூபாய் எரிபொருள் மானியமாக வழங்க தீர்மானம் அமைச்சர் நளிந்த் ஜெயதீச என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதன் பாரிய சுமையை நாட்டின் மக்கள் மீது நெறியாக சுமத்துவதை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு 41 பில்லியன் ரூபாயை மானியமாக வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த் ஜெயதீச இவ்வாறு குறிப்பிடுகிறார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகங்கள் மாநாட்டில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 27 மத்திய கிழக்கில் ஆரம்பமான போர்ச்சூழல் காரணமாக மார்ச் மாதம் முதல் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் அதிகரிக்க தொடங்கியிருந்தன. இதன்போது ஏப்ரல் மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் மக்கள் மீது சுமை விழாதவாறு திரைசீரிலிருந்து 100 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதில் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாயையும் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாயையும் அரசாங்கம் மானியமாக ஏற்றுக்கொண்டதோடு இதன் மூலம் 70 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் செலவிட்டிருந்தது. தற்போது போர்ச்சூழல் தொடர்ந்து நீடிப்பதாலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்ந்து வருவதாலும் அடுத்த 3 மாத காலத்திற்கு மேலும் 41 பில்லியன் ரூபாயை திரைசீரிடமிருந்து ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அக்டோபர் மாதத்துக்குள் 15 பில்லியன் ரூபாயும் நவம்பர் மாதத்துக்கு 13.5 பில்லியன் ரூபாயும் டிசம்பர் மாதத்துக்கு 12.5 பில்லியன் ரூபாயும் மானியமாக பகிர்ந்தளிக்கப்பட இருக்கிறது என்பதையும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இம்முறை ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அளவுக்கேற்ப டீசலுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படும். பெட்ரோலுக்கு மானியம் வழங்கப்படாது. எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் போது நாட்டின் பண்டங்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் உயர்ந்தே விடுவதை கருத்தில் கொண்டே அரசாங்கம் இந்த நிவாரண பங்களிப்பை வழங்குகிறது என்பதான கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை நாட்டில் எரிபொருள் இறக்குமதியில் எந்தவொரு தட்டுப்பாடோ அல்லது பிரச்சனையோ இல்லை. இலங்கைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் லங்கா ஐயூசி நிறுவனமும் போதிய அளவு எரிபொருளை கையிருப்பில் வைத்திருக்கின்றன. எனவே பொதுமக்கள் தேவையற்ற முறையில் வரிசையில் நிற்கவோ அல்லது எரிபொருளை சேமித்து வைக்கவோ தேவையில்லை. விலை மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் தருணத்தில் எரிபொருளை விநியோகிக்காமல் முடக்கி வைக்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கூட்டுத்தாபனத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. உலக சந்தை விலை அதிகரிப்பு காரணமாக அரசாங்கம் பெருந்தொகை மானியத்தை வழங்கிய போதிலும் வரவிருக்கும் விலை திருத்தத்தின் போது டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகளில் குறிப்பிட்ட அளவு உயர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்பதையும் அமைச்சர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. புதிய அரசமைப்பு உருவாக்கம் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற கருத்தினையும் அமைச்சரவை பேச்சாளர் அனந்த ஜெயதீச வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கும் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியை ரத்து செய்வதற்கும் இதுவரைக்கும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கவில்லை என்றும் பொருளாதார சிறுத்தன்மைக்கே தற்போது முன்னுரிமை அளித்திருக்கிறோம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அனந்த ஜெயதீசை இவ்வாறு குறிப்பிடுகிறார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியை ரத்து செய்வதாகவும் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதாகவும் தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அதே நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம். பொருளாதார ரீதியில் அவங்குரோத் நிலையடைந்த நாட்டையே பொறுப்பேற்றோமாகவே நிறைவடைந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் பொருளாதார முயற்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலப்பகுதியில் ஜனநாயகத்தையும் சட்டவாட்சி கோட்பாட்டையும் உறுதிப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கும் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கும் நிறைவடைந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை கூட முன்னெடுக்கவில்லை. அமைச்சரவையிலும் அது குறித்து ஆராயப்படவில்லை. புதிய யாப் உருவாக்கம் என்பது நீண்ட விரிவானதொரு செயற்பாடு. அந்த பணிகளில் ஒட்டுமொத்த மக்களும் பங்கு பெற்ற வேண்டும். பாராளுமன்றத்தில் அது குறித்து விரிவாக ஆராயப்பட வேண்டும். அதற்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து சரோஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இது அமைச்சர் நளித ஜெயதீச தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்த பிரதானமான கருத்தாக அமைகிறது. இப்போது நாங்கள் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தே அவதானத்தை செலுத்தலாம். திவீன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அது அவதானிக்க இதே தகவல் வந்திருக்கிறது. நெதர்லாந்து இந்துன் சூப்பீரிய கெதர வெடட்டாரன் லாக்ஷ ஹெட்டாக் ரஜேட்டு கெவன் ஃபௌசிட்டர் சேஷாதிகர்ணன் நியோக என்பதாகவே இந்த செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. நெதர்லாந்து நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த அதிசொகுசு வாகனம் ஃபௌசியினுடைய வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறார். அந்த வகையில் உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் 66 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பினை அளித்திருக்கிறது என்பதே இந்த தகவலாக அமைகிறது. வாகன இயக்க சமாவை இல்லாம் பத்திரவள தென்வியம் பலகரண தான்வாய் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. அதே வாகனத்தோடு இருந்தே புகைப்படம் எடுத்து இது தொடர்பில் மன்னிப்பு கேட்டு புகைப்படம் வெளியிடப்பட வேண்டும் என்பதான கோரிக்கை நீதிமன்றத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு அதிகூடிய தண்டனையாக பார்க்கப்படுகிறது. எனவே வாகனம் ஒன்றை தவறான முறையில் சொந்த தேவைக்காக பயன்படுத்தியதற்காக இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஃபௌசி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் தொடர்பில் நாங்கள் விரிவாக ஆராயலாம். அந்த வகையில் நான் பிரதானமாக அவர் சம்பந்தமாக வெளிவந்திருக்கிற தகவல், எனவே முன்னாள் அமைச்சர் எச் எம் ஃபௌசி அரசாங்க வாகனம் ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தி வழக்கில் குற்றவாளியாக உயர்நீதிமன்றத்தினால் இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நெதர்லாந்து அரசாங்கத்தால் இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைக்கு வழங்கப்பட்டிருந்த ஆடம்பர வாகனம் ஒன்றை தமது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியதன் மூலம் முன்னாள் அமைச்சர் எச் எம் ஃபௌசி அடிப்படை உரிமைகளை முறையுள்ளார் என்றும் அதற்காக பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் ஃபௌசி 66 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அரசாங்கத்தின் திரட்டப்பட்ட நிதியத்துக்கு செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதற்கு மேலதிகமாக தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்திய வாகனத்தின் புகைப்படத்துடன் மன்னிப்பு கோரி 3 மொழிகளிலும் செய்தித்தாள்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் ஃபௌசிக்கு பிறப்பித்த உத்தரவில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்த பின்னர் பிரதம நிதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனா ஜனக்னி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பினை இவ்வாறு அறிவித்திருக்கிறது. 2010 ஆம் ஆண்டு நெதர்லாந்து அரசாங்கத்தால் நாட்டின் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு வழங்கப்பட்ட ஆடம்பர வாகனம் ஒன்றையும் தமது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தியதன் மூலம் பொறுப்பான அமைச்சராக பணியாற்றிய எச் எம் ஃபௌசி அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் என தீர்ப்பளிக்குமாறு கூறி இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏனைய நீதிபதிகளின் உடன்பாட்டுடன் தனது தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜனக்னி செல்வா நெதர்லாந்து அரசாங்கத்தால் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருந்த ஆடம்பர வாகனம் ஒன்றை தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியமை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த பிரதிவாதியான முன்னாள் அமைச்சருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து 10 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் மேல்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் போது பிரதிவாதி அமைச்சராக பணியாற்றிய பொது நம்பிக்கை என்ற பொறுப்பை தீவிரமாக மீறியிருக்கிறார். இதன் மூலம் அவர் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகளையும் கடுமையாக மீறியுள்ளார் என்றும் குறிப்பிடுகிறார். அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த பின்னர் பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் இந்த செயலின் மூலம் அரசியலமைப்பின் 12(1) உறுப்புகளின் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் என்றும் தீர்ப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி குறித்த வாகனத்தை துஷ்பிரயோகம் செய்தமையால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்காக 16,00,000 ரூபாயை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 மாதத்துக்குள்ளும் மேலும் 50,00,000 ரூபாயை இழப்பீடாக 2 மாதங்களுக்குள்ளும் அரசாங்கத்தின் திரட்டப்பட்ட நிதியத்துக்கு செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பின் மூலம் முன்னாள் அமைச்சருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இங்கு மனுதாரர் தரப்பில் சட்டத்தரணி அமிலகுமாரவின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டத்தரணி திருமடி அல்விஸ் ஆஜராக இருந்தார். பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் ஃபௌசி சார்பில் சட்டத்தரணி ரன்சிபாஷாவின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டத்தரணி ருவந்த குறை ஆஜராக இருந்தார் என்பதே இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஆஸ்திரேலிய பங்கு மோசடி வழக்கு கம்மன் பிளவு விடுதலை என்பதான செய்தி. ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தி சுமார் 21 மில்லியன் ரூபாய் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் உதய் கம்மன் பிளவை விடுவித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி அபர்ணா கவந்துருகுட நேற்று இந்த தீர்ப்பை இவ்வாறு வழங்கியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் விரிவாக மேலும் சில தகவல்களை அவதானிக்கலாம். கொழும்பு நீதிமன்றம் நிபந்தனையின்றி அவரை விடுவிப்பதற்கு ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது என்பதே முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் இந்த பங்கு மோசடி விவகாரம் குறித்து நாங்கள் பார்க்கும்போது இது தொடர்பில் உதயகம்மன் பிள்ளை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு இது தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். போலியான அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி பங்குகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் 2வது வழக்கிலிருந்தும் தாம் ஒற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஒரே சம்பவத்தை 2ஆக பிரித்து தம்மை அரசியல் ரீதியாக அசௌகரியத்துக்கு உள்ளாக்க நோக்கிலே 2 வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அதில் 1வது வழக்கிலிருந்து 2015 மார்ச் 23 அன்றும் 2வது வழக்கிலிருந்து தற்போது தாம் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தமக்கு எவ்வித அரசியல் பதவிகளும் இல்லாத சூழலில் இந்த 2 வழக்கிலிருந்தும் விடுதலை அடைய முடிந்தது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர் சமூக வலைதளங்கள் வாயிலாக தமக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்களுக்கு மத்தியில் இறுதியில் நீதியும் உண்மையும் வென்றுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தர்மத்தின் வழியில் நடப்பவனை தர்மமே காக்கும் என்ற பழமொழிக்கேற்ப உண்மை வெற்றி பெற்றிருக்கிறதே. எனது 27 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நிதி முறைகேடுகளோ அல்லது குற்றச்செயல்களோ தொடர்பில் எதிரிகள் கூட பழி சுமத்தியதில்லை. எனக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு இலங்கையில் எவரையும் கண்டுபிடிக்க முடியாமலேயே ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவரை இலங்கைக்கு அழைத்து வந்து முறைப்பாடு செய்ய எதிரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். அத்துடன் வழக்கு தொடுத்தவர் நீதிமன்றத்திலே பொய் சாட்சியத்தை ஒப்புக்கொண்டார். நீதிபதியால் வழங்கப்பட்ட 283 பங்குகளை கொண்ட தீர்ப்பில் முறைப்பாட்டாளரின் பொய்த்தன்மைகள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. முறைப்பாட்டாளர் பொய் சொன்னதாக ஒப்புக்கொண்ட பின்னரும் கூட அரசாங்கம் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்ததே. ஜனாப சிறந்தனி சசீந்திர பெர்னாண்டோ தலைமையிலான சட்டத்தணிகள் குழுவினர் எனக்காக இலவசமாக ஆஜராகி போராடியமையினாலேயே நீதி கிடைத்ததே. இல்லையெனில் 23 ஆண்டுகள் வரை சிறைத்தனையை அனுபவிக்க நேரிட்டிருக்கும். இதற்காக எனது சட்டத்தணிகள் குழுவுக்கும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையை உறுதிப்படுத்தி தீர்ப்பளித்த நீதிபதிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசியல் பழி வழக்கால் 11 ஆண்டுகள் வேதனையை அனுபவித்தேன். 13 நாட்கள் விளக்கமறியல் இருக்க நேரிட்டது. போய் வழக்களின் மூலம் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள் ஈடு செய்ய முடியாதவை. மேலும் அரசியல்வாதிகள் போலீசார் மற்றும் சட்ட மாதிரி பிரதிநிதிகள் அதிகாரிகள் சிலர் ஒன்றிணைந்து சட்டத்தை எவ்வாறு தயன்பாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்தும் வகையில் எனது முறைப்பாடு விரைவில் புத்தகமாக வெளியிடப்பட இருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எது எப்படி இருப்பினும் நேற்றைய தினம் நீதிபதி அபர்ணா கந்துருகுட தீர்ப்பை வழங்கும்போது பிரதிவாதியான உதயகம்மன் பிளவுக்கு எதிரான முறைப்பாட்டாளர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அது கம்மிய பிரதிவாதியை குற்றச்சாட்டுகளை விடுவித்து விடுப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய தொழிலதிபரான பிரையன் ஷாதிக் என்போருக்கு சொந்தமான நிவாரண பங்குகளை நிறுவன பங்குகளை போலி அதிகாரத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாய் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி நல்லாட்சி அரசாங்கத்தின் போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாமலுக்கு அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் நீடிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள பணம் சட்டவிரோத பண சுத்திகரிப்பு மூலம் பெறப்பட்ட பணம் என இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் நேற்று அறிவித்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அந்த வகையில் இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கையின் பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இவ்வாறு அமையப்பெற்றிருந்தது என்பது குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அசங்கேஸ் போதிரகம் நிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் மண்டல் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார தெரிவிக்கும் போது, கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ நான்காவது சந்தேக நபராக பேரிடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் நிமல் பெரேரா என்பவர் ஊடாக இரு சந்தர்ப்பங்களில் தலா 35 மில்லியன் ரூபாய் வீதம் மொத்தம் 70 மில்லியன் ரூபாய் பணத்தை சந்தேக நபர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் விளக்கமிறில் இருந்த சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் மூலம் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோடு அவரும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணியை வழங்கும் நடவடிக்கையில் அரசு நிறுவனங்கள் மிக விரைவாக செயற்பட்டுள்ள ஒரே நாளில் பணிப்பாளர் சபை எதிர்க்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கட்டண நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோத பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அறிவித்திருக்கிறது. இந்த காணிக்காக இலங்கையை மத்திய வங்கியை முதலீடு செய்த நிலையிலேயே நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கிருஷ்ண நிறுவனத்துக்கு அதனை வழங்குவதற்கு மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அக்காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கடமையாற்றியவர் சந்தேகவரின் சித்தப்பாவான பெசில் ராஜபக்ஷ ஆவார். மேலும் நகர அபிவிருத்தி அதிகார சபை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கியதோடு அதன் செயலராக சந்தினவரின் மற்றொரு சித்தப்பாவான கோட்டாபய ராஜபக்ஷ கடமையாற்றினார். அத்தோடு இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற போது நாட்டின் ஜனாதிபதியாக சந்திரவனின் தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ பதவி வகித்திருக்கிறார். இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டே ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் சந்தேக நபர் தொடர்பில் உறுதிப்படுத்தல் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதன்போது விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சிறதனி அலி சப்ரி, எனது சேவை புறனர் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. அவரை சந்தேக நபராக பேரிடுவதற்கு முன்னரே பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்ய முடியாது. இது ஒரு தனியார் மாபியா போன்ற செயற்பாடாகும். சந்தேக நபர்கள் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளாரே தவிர புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அல்ல. இவ்வாறு பின்னணியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் வழங்கியுள்ள இந்த உறுதிப்படுத்தல் செல்லுபடியற்றதாகும். எனவே இந்த விடயங்களை விசேட காரணங்களுக்காக கருதி சந்தேக நபரை பிணை வழங்குமாறு மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த கொழும்பு நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு இவ்வாறு உத்தரவிட்டிருந்தார் என்பது முக்கியமான செய்தி. இது நாமல் ராஜபக்ஷக்கு எதிரான கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் விகாரம் தொடர்பிலான வழக்கு. நாமலுக்கு அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் நீடிப்பு. ஏற்கனவே யாபஸ் கொழும்பு விகாரம் தொடர்பிலும் அவருக்கு எதிராக அவர் சிறையில் இருக்கிறார் என்பது இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டத்தக்க முக்கியமான விடயம். இதே நேரத்தில் இந்த விகாரத்தோடு இணைந்து மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் பிரதானமாக இந்த யாபஸ் கொழும்பு விகாரம் குறித்து பேசப்பட்டிருந்த நிலையில் இந்த நீதிமன்ற விவகாரம் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஏற்கனவே கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் என்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததே. எனவே இந்த விடயத்தோடு சேர்த்துத்தான் இப்போது மற்றொரு வழக்காக நாமல் ராஜபக்சேக்கு எதிரான வழக்குகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் 112 மெட்ரோ பஸ்களை சேவையில் இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் ராஜபக்சேகளின் ஆட்சியில் யாபஸ் குழுவுடன் இடம்பெற்ற உடல் மோசடியைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா யாழ்ச்சிடம் சவுப்பட்டிக்கு சென்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மோசடி தொடர்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. இந்த மோசடியில் லண்டன் வணிக மேல் நீதிமன்றம் முதலாவதாக வெளிப்படுத்தியதையும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் அரசியல் ஆதரவுடன் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த மோசடி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பிரான்ஸ் யாபஸ் நிறுவனமும் இந்த குழுவினில் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. நீதிமன்றம் சுயாதீனமாகவே செயல்படுகிறது. ஆகவே கைதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. அரசியல் பழிவாங்கலை செய்ய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஊழல் மோசடி உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் நீதிமன்றத்தினூடாக நியாயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரசமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக நீதித்துறைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. சிலவேளை ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக எதிர்க்கட்சியினர் நீதித்துறையின் சுயாதீனத்தை விமர்சித்தார்கள். பிரதமர் நிதியரசர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் என்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரம் குறித்து நேற்றைய தினம் புதிய மெட்ரோ பஸ்களை சேவையில் இணைத்துக் கொள்ளும் போது யாபஸ் குழு விவகாரம் குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி போராடுகின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற தவறில் பிரதானமான ஒரு செய்தியை தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கோட்டாபய ராஜபக்சே நீதிமன்ற விவகாரத்தில் ஆஜராகி இருந்தார். அந்த வகையில் திவேன பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. லலித் குகன் நடுவ நோம்பர் விசிகத்வ நிதாட்ட கல்யை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. லலித் குகன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நவம்பர் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மா கிசிது அயக்கு கிசிது ஆயுத கட்டையுத்துக்கிட்ட உபதேஷ் தி நக என்பதாக கோட்டாபய ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதே இந்த தகவலாக அமைகிறது. போபகே யாப்பனையை சீட்ட சாட்சி மிகவாய் என்பதாகவும் இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தபோதும் பாதுகாப்பு படைகளுக்கிடையிலான மற்றும் போலீசாருக்கிடையிலான இணைப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தேன். மாறாக கள நடவடிக்கைகளில் நான் ஒருபோதும் தலையீடு செய்ததில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சாட்சியம் அளித்திருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோரை கடத்தி காணாமலாக்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் நடக்கும் வழக்கு விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று சாட்சியம் அளித்த போது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். லலித் மற்றும் குகன் ஆகிய பெயர்களால் அறியப்படும் இந்த இரண்டு சமூக செயற்பாட்டாளர்களையும் கண்டுபிடித்து தருமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவையும் மையப்படுத்திய சாட்சி விசாரணைகள் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. சிஏஎஃப்சி 255/2012 எனும் வழக்கின் வழக்கிலக்கத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வரும் இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு சாட்சியாளராக சாட்சியம் அளிக்க அறிவித்தல் அனுப்பப்பட்டு 9 வருடங்கள் கடந்த பின்னர் முதன்முறையாக அவரிடம் சாட்சியம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் விடுவித்திருந்த உத்தரவுக்கமைய கோட்டாபய ராஜபக்சே குழு பிரதான நீதிவான் அசங்கிஸ் போதரகம் முன்னிலையில் நேற்று மதியம் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். இன்னும் அந்த சாட்சியமானது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலிருந்து நீதிவான் லெனின் குமாரின் நேரடி கட்டுப்பாட்டில் மனுதாரர் தரப்பு சட்டத்திரிகளால் நெறிப்படுத்தப்பட்டது. காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இந்த சாட்சியங்கள் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டன. அதன்படி நேற்றைய தினம் பிற்பகல் 1:47 இந்த சாட்சியம் பெறும் நடவடிக்கைகள் நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பமானது. யாழ் நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் மனுதாரர் தரப்பு சட்டத்திரடி ஆனந்த் வான் போபகே யாழ் நீதிவான் நீதிமன்றத்திலிருந்து சாட்சியத்தை நெறிப்படுத்தியிருந்தார். எனும் சாட்சியாளர் குடும்ப பிரதான நீதிவான் சங்கேஸ் போதரகம் முன்னிலையில் இருந்தவாறு சாட்சியத்தை அளித்திருந்தார். இதன்போது இந்த விவகாரத்தில் சாட்சியம் அளிக்க கோட்டாபய ராஜபக்சேவுக்கு கடந்த 2019 மார்ச் 27 முதன் முதலாக நீதிமன்றத்திடமிருந்து அறிவித்தல் அனுப்பப்பட்டதாக மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி நுவான் போபகேயினால் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதனை கோட்டாபய ராஜபக்சே ஏற்றுக்கொண்டார். எவ்வாறாயினும் 2013 ஜூன் 21 தனக்கு சுகமில்லாமையால் தன்னால் சாட்சியம் அளிக்க முடியாது என கோட்டாபய ராஜபக்சே நீதிமன்றத்தை புறக்கணித்ததாகவும் பின்னர் செப்டம்பர் 27 மீண்டும் சாட்சியம் அளிக்க அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்ட நிலையில் 2019 செப்டம்பர் 24 மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று இடைக்கால தடை உத்தரவு பெற்றுக் கொண்டதையும் அதன் பிறகு 2019 நவம்பர் 16 ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டு ஜனாதிபதியானதாகவும் அதனை அடுத்து முற்றுமுழுதாக ஜனாதிபதிக்கான சிறப்புரிமையை பயன்படுத்தி இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பிருந்து விலகியிருந்ததாகவும் சரதரணி நுவான் போபகே முன்வைத்த விடயங்களை கோட்டாபய ராஜபக்சே கொழும்பு பிரதான நீதிமன்றத்தின் சாட்சியை குண்டிலிருந்து ஏற்றுக்கொண்டார். இதனைவிட 2005 முதல் 2015 வரை 10 வருடங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலராகவும் அதன்பின் 2019 வரையிலும் ஜனாதிபதியாகவும் கடமையாற்றியதாக கோட்டாபய ராஜபக்சே நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதன்போது சாட்சிகளை நெறிப்படுத்திய சட்டத்தின் நுவான் போபகே பாதுகாப்பு அமைச்சின் செயலராக இருந்தபோது நாட்டில் இடம்பெற்ற சில கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சேக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவ்வாறு கடத்தப்பட்டவர்கள் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் கோட்டாபய ராஜபக்சேவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த கோட்டாபய ராஜபக்சே தான் பாதுகாப்பு அமைச்சின் செயலராக இருந்தபோது பாதுகாப்பு படைகளுக்கிடையிலான மற்றும் போலீசாருக்கிடையிலான இணைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் கள நடவடிக்கைகள் தொடர்பாக தான் ஒருபோதும் தலையீடு செய்ததில்லை எனவும் தனக்கு அது தொடர்பில் தெரியாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் சட்டத்தரணி நுவான் போபகே குறிப்பாக ஊடகவியலாளர் கீர்த்தனோயாரின் கடத்தல் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சேவிடம் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருந்தார். கீர்த்தனோயார் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்திய அவர் பாதுகாப்பு செயலராக இருந்த கோட்டாபய ராஜபக்சேக்கு லலித் அழகுகோன் தொலைபேசி ஊடாக கதைத்ததன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சே அப்போதைய போலீஸ் மாதிபர் ஜெயந்த விக்ரமரத்னவுக்கும் அது தொடர்பாக தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் ட்ரிபோலி ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் இந்த விவகாரத்தில் சந்தேகநபர்களாக தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார். எவ்வாறாயினும் கீர்த்தனோயாரின் விவகாரம் தொடர்பாக தனக்கு ஓரளவு விடயங்கள் மட்டுமே ஞாபகத்தில் இருப்பதாகவும் தான் சாட்சியம் அளிப்பதற்கு வந்த விடயம் வேறு என்பதால் அது தொடர்பில் தான் விடயங்களை பார்த்துவிட்டு வரவில்லை என்றும் கோட்டாபய ராஜபக்சே சாட்சி கொண்டிருந்து குறிப்பிட்டிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகம் வருடாந்தம் வெளியிட்ட அறிக்கைகளை மையப்படுத்தி சட்டத்தரணி நுவான் போபகே மேலதிக சாட்சி நெறிப்படுத்தல்களை
முன்னெடுக்க முற்பட்டார். இதன்போது அந்த அறிக்கைகளை கோட்டாபய ராஜபக்சே ஏற்றுக் கொண்டதாலும் அதனை நீதிமன்றத்திலே பதிவு செய்து அதில் உள்ள விடயங்களை தொடர்பாக கேள்விகளை முன்னெடுப்பது தொடர்பில் நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. அந்த ஆவணங்களை சாட்சியாளரான கோட்டாபய ராஜபக்சேவுக்கு காண்பிக்க வேண்டியிருப்பதால் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக உடனடியாக அதனை செய்வது சாத்தியமில்லை என்பதாலும் நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. அதன்படி சாட்சி நெறிப்படுத்தலுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற அனைத்து ஆவணங்களையும் சாட்சியாளருக்கு அவரது சட்டத்தின் ஊடாக கையளித்த பின்னர் இது தொடர்பிலான மேலதிக சாட்சி விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என நீதிமன்றம் அறிவித்தது. அதன்படி இந்த வழக்கு தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எதிரும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணையின் போது தனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை என்பதான பதில்களை அதிகளவில் கோட்டாபய ராஜபக்சேவினால் குறிப்பிடப்பட்டிருந்தது என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க விடயம். இதே நேரம் கோட்டாபய ராஜபக்சே சாட்சியம் அளிக்க நீதிமன்ற வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் என்பதான தகவலும் தரப்படுகிறது. அலித் மற்றும் கோன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று ஆஜராகியிருந்த நிலையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தமிழர் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற முக்கிய தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது செவ்வாய்க்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு சாட்சியம் அளிப்பதற்காக வருகின்ற சமயத்தில் அங்கு அமைதி வகையிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசியலிச கட்சியினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவரை பற்றிய உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டும், அரசியல் படுகொலைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாதங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தப்பட்டிருந்தன. லலித் மற்றும் கோன் உள்ளிட்ட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் காணாமலாக்கப்பட்ட தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தி. இப்போது மற்றும் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை குறித்தான தகவல் பற்றி பார்க்கலாமா? ஞானசார தேரருக்கு மன்று பிடியானை என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடத்தை ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று பிடியானை பிறப்பித்திருக்கிறது. குறித்த பிடியானையை போலீஸ் மாதிரி ஊடாக அமல்படுத்துமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் குழாம் சந்தை நபரான ஞானசார தேரரை நாளை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிபதி மாயாதுர்ணா கொரையா மற்றும் நீதிபதி லக்மாலி கருணநாயக் ஆகியோர் நேற்றைய தினம் இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஹோமாகம நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிவான் மற்றும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிவான் ரங்க திசாநாயக் ஆகியோர் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கமைய ஞானசார தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவதிப்பு குற்றச்சாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஊடகவியலாளர் பிரகீத் எகினாலி கூட காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஹோமாகம நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தினுள் அனுமதியின்றி பிரவேசித்து கருத்து தெரிவித்தமை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் மூலம் ஞானசார தேரர் நீதிமன்றத்தையும் அரசு சட்டத்தரணிகளையும் அவமதித்துள்ளார் என அக்குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய நீதிமன்றத்தை அவமதித்ததாக சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளில் 2018 ஆகஸ்ட் 8ஆம் தேதி குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தண்டனையை 6 ஆண்டுகளில் அனுபவித்து முடிக்கும் வகையில் தீர்ப்பளித்தது. பின்னர் அந்த தண்டையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கி விடுவித்தார். குறித்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என கூறிய அத்தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக குமார் கூறி ஊடகர் பிரகீத் எகினல்குடவின் மனைவியான சந்தியா எகினல்குட உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்து முடித்த உயர்நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பை செல்லுபடியற்றதாக்கி தீர்ப்பளித்திருந்தது. அன்று உத்தரவை அறிவித்த நீதியரசர் ஜனக் டி சில்வா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கும்போது பின்பற்ற வேண்டிய சட்டவிதிகளை பின்பற்றாமல் தன்னிச்சையான முறையில் ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார் என தெரிவித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னரும் ஞானசார தேரருக்கு உரிய தண்டனை உத்தரவு அமல்படுத்தப்படாமை தொடர்பில் விடயங்களை முன்வைத்து மனுதாரர்கள் தாக்கல் செய்த நகரத்தில் பத்திரம் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இதன்போது அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்த பிரதிவாதி ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதன் காரணமாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டு பிடியானை பிறப்பிக்கப்பட்டது. சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான சிறை அரசு சிறந்தனி சஜித் பண்டார் முன்வைத்த விடயங்கள் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. இது ஒரு குற்றவியல் வழக்கு என்றும் சந்தேகவருக்கு அறிவித்தல் கிடைத்திருந்தும் தெளிவான காரணங்கள் எதையும் தெரிவிக்காமல் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என அரசு சிறந்தனி சஜித் பண்டார் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே சந்தேகவருக்கு பிடியானை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சந்தேகபரான ஞானசார தேரர் சார்பில் முன்னணியான ஜனாபிசரதனி அனுர மெத்தியகுட தனது சேவை புறநர் சுகோவினமுற்றுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அவர் பித்தப்பை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஓய்வெடுத்து வருவதாகவும் கூறிய ஜனாதிபதி மருத்துவ அறிக்கைகளை இந்த தருணத்தில் சமர்ப்பிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். இந்த மனு தொடர்பில் ஆய்வு செய்து விடயங்களை தெரிவிப்பதற்கு தனக்கு ஒரு திகதியை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் பிரதிவாதியை சுகவீனமுற்றுள்ளதாக கூறப்பட்டாலும் அதனை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு மருத்துவ அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகையால் சந்தேகபருக்கு எதிரான இந்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு என சுட்டிக்காட்டிய நீதிபதி குழாம் சந்தேகபரான ஞானசார தேரரை கைது செய்து அக்டோபர் 1ஆம் தேதி
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறது. அத்துடன் பிரதிவாதியான திரர் வெளிநாடு செல்வதற்கும் பயணத்தடை விதித்து நீதிமன்றம் இவ்வாறே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதும் பிரதானமான தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் இந்த ஜானசார திரருக்கு பொது மன்னிப்பா என்பது குறித்தான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. இது தொடர்பில் நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தால் சந்திப்பில் ஊடகங்கள் கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதீசை இதற்கே பதிலளித்திருக்கிறார். அந்த வகையில் ஞானசார திரருக்கு மீண்டும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை நடத்தப்படவில்லை என்பதாக அவர் கூறியதோடு ஞானசார திரருக்கு மீண்டும் பொது மன்னிப்பு வழங்குவது குறித்து இதுவரை எந்த ஒரு கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை. மேலும் அது தொடர்பான கையொப்பமிட்ட எந்த ஒரு ஆவணமும் அரசாங்கத்தில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இது தொடர்பில் முறைப்பாடுகள் ஏதேனும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். இவை அனைத்துக்கும் சட்டம் அதிபர் சேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பார். சுயாதீன நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் அரசியல் அழுத்தங்கள் மட்டுமன்றி இனி எந்த ஒரு வழி அழுத்தங்களும் செல்வாக்கு செலுத்தாது என்பதையும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கலாம். இது ஞானசாரத்தினர் குறித்தான நீதிமன்ற விவகாரம் குறித்தான விடயம். அதிலத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அளித்த பதிலாகவும் அமைந்திருந்தது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: செலுத்தலாம். பிள்ளையார் உட்பட மூவருக்கு விளக்கு முறையில் மேலும் நீடிப்பு என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகை செய்தியினை நாங்கள் காண்கிறோம்.

சிவன் அண்ணாதுரை தர்ஷினி காணொலி ஊடாக உத்தரவிட்டிருக்கிறார். 2008 ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட இருவர் சுட்டுக்கொலை, டிஎம்விபி கட்சி உறுப்பினர் உட்பட இருவர் காத்தான்குடியில் சுட்டுக்கொலை, வவுனத்தீவு கரையா கண் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தர் ஒருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கொலை சம்பவங்களுடன் தொடர்பட்டதாக கூறி ஏற்கனவே 2025 ஏப்ரலில் பயங்கரவாத தரிச்சட்டத்தில் கைதான பிள்ளையான அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுனிசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் காத்தாங்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது ஷிஃபான், முகமது ஷஹீத் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் சீரியர் கைது செய்திருந்தார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலைகளுடன் தொடர்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது ஃபாயிஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த 2026 ஜூன் 17 தேதியில் சீரியர் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் இந்த வழக்கு நேற்று திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கம் வைக்கப்பட்டிருந்த சந்தினவர்களான ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது ஷிவான், முகமது ஷஹீத் ஆகியோரை ஆஜர்படுத்தியதோடு பிள்ளையான் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து பிள்ளையான் உட்பட 3 பேரையும் தொடர்ந்து எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கம் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் லனலு சந்தினவரான போலீஸ் வாய்ஸ் என்று அழைக்கப்படும் முகமது ஃபாயிஸுக்கு தொடர்ந்தும் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மட்டக்களப்பில் கடந்த 2008 ஆண்டு டிஎம்எத்ஆர் ரக துப்பாக்கியில் சுட்டு 5 பேரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளே இந்த தகவலின் முக்கியமான அம்சமாக அமைகிறது. இந்த வகையில் இந்த 5 முக்கிய மனித கொலைகளில் தொடர்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தாங்குடி ஃபாயிஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் கடந்த 2026 ஜூன் 17 தேதி சீரியனர் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்ற நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு தகவல், ரேணுகா பெரியராவுக்கு பிணை என்பதான செய்தியை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுகா பெரியராவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் ரேணுகா பெரியராவை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரேணுகா பெரியரா நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பஸ்களுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பாக கடந்த 17 இவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். 1991 ஆண்டின் 37 இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் விதிமுறைகளுக்கும் 2014 ஆண்டு செப்டம்பர் 19 தேதி இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின் பரிந்துரைகளுக்கும் முரணாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகள் சேவைகளை நடத்துவதற்கான 56 வழித்தட அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த அனுமதி பத்திரங்களுக்கான வருடாந்த கட்டணம் ஒரே தடவையில் அறவிடப்படாமல் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ரேணுகா பெரியராவை நேற்று வரை விளக்கம் வைக்குமாறு முன்னதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் விடுதலை செய்ய நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இலங்கையில் இருந்தபடி துபாயில் போதைப்பொருள் விற்பனை, ஆய்சரியனுடன் சந்தி நபர் கம்பளையில் கைது என்பதான தகவல் தமிழன் பத்திரிகை இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கையில் இருந்தபடி துபாயில் வேலை செய்யும் இளைஞர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்த சந்தே நபர் ஒருவரை கம்பளை போலீசார் 27 தேதியை கைது செய்திருக்கிறார்கள். துபாயில் 4 வருடங்கள் பணிபுரிந்த சந்தேக நபரான 26 வயதுடைய இளைஞன் அங்கு தங்கியிருந்த காலத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த கான் பாபு என்ற நபருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். கம்பளை மரியாவத்தை பகுதியைச் சேர்ந்த சந்தே நபர் நாட்டுக்கு வந்த பின்னர் துபாயில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை தொடர்பு கொள்ளும் இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த கான் பாபுவின் உதவியுடன் துபாயின் பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் லொகேஷன் முகவரிகளை அனுப்பி இந்த வியாபாரத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார். குறித்த சந்தினபர் கம்பளை மரியவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து புறப்பட்டுச் செல்ல முற்பட்ட வேளையில் கம்பளை குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் தாரக குமார் சிங் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். இதன்போது அவரிடமிருந்து 20 கிராம், 40 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 4 கிராம், 80 மில்லிகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தினபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இலங்கையிலிருந்து துபாயில் உள்ள இளைஞர்களுக்கு தொலைபேசி ஊடாக லொகேஷன் அனுப்பி போதைப் பொருள் வியாபாரம் நடத்தப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையிலிருந்து துபாயில் போதைப் பொருள் வியாபாரத்தை நடத்தி வந்த நபர் ஒருவர் இலங்கையில் கைது செய்யப்பட்டது இதுவே முதன்முறையாகும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கும் போதைப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வந்திருக்கிறது. துபாயில் உள்ள மிகமுவ லொகோயா என்பவரின் போதைப் பொருள் வலைமைப்பு ஊடான தொடர்பிலேயே இவர் கெகிராவ பகுதியிலிருந்து போதைப் பொருளை பெற்றுள்ளார் எனவும் தெரிய வருகிறது. போதைப் பொருட்களை குறிப்பிட்ட இடங்களில் மறைத்து வைத்துச் செல்லும் லொகேஷன் முறையிலேயே இந்த வியாபாரம் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே இலங்கையில் இருந்தபடி துபாயில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டதான விவகாரம் குறித்தான தகவல். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக

பணத்தை செலுத்தலாம். அனுஜனை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறோம். அரசின் செயற்பாடுகளை அறிவித்தார் அமைச்சர் நலிந்த என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கும் செய்த சந்திப்பிலேயே அமைச்சர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். சவுதி மன்னருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்புவதற்காக மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சட்டத்தின்களான உப்புல் குமாரப்பிரவு மற்றும் ஃபைசர் முசபா ஆகியோர் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமும் சவுதி மன்னரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஜனாதிபதியின் கோரிக்கையையும் பாராளுமன்றத்தின் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரதும் கையொப்பங்களையும் உள்ளடக்கிய கடிதம் ஒன்றையும் சவுதி மன்னருக்கு சமர்ப்பிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேரர் சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடவிருக்கிறார். இவ்வாறாக ராஜேந்திர மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்தே தூதரகம் தேவையான ராஜேந்திர மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தலையிட்டு வருகிறது. இங்கு நாம் வேறொரு நாட்டில் உள்ள சட்டத்துக்குட்பட்டே செயல்பட வேண்டியுள்ளது. அங்கு இரண்டு மேன்முறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. ஒன்று இலங்கை இளைஞர் சார்பாகவும் மற்றொன்று சவுதி அரசாங்கத்தின் சார்பாகவும் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த இரண்டு மேன்முறையீடுகளையும் பரிசீலித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவரது உயிரை காப்பாற்றி அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர நாங்கள் எங்களால் இன்று அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்து வருகிறோம் என அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அந்த எதிர்பார்ப்போடு அந்த குடும்பத்தினர் காத்திருக்கிறார்கள். அரசாங்கம் ஏதேனும் செய்யும் என்ற எதிர்பார்ப்போடு குடும்பத்தினர் இருக்கிறார்கள். இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை அமர்வில் பங்கேற்றிருந்தார். அதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த தேசிய கட்டமைப்புகள் சீரமைப்பு ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் உலக அமைச்சர் விஜய் தேரர் துறை என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் இன்றைய தினம் காணலாம். வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு இது தொடர்பில் தலைப்பிட்டிருக்கிறது. இனி நாளிடங்களிலும் இது தொடர்பிலான செய்திகள் நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே மோதலின் வடுக்களை ஆற்றுவதற்கு பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. இவ்வாறு துயரம் மீண்டும் நிகழ்வதை தடுப்பதிலும் நல்லிணக்கத்தை நோக்கிய பாதையில் பயணிப்பதிலும் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதேபோன்று நிலவில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் தேசிய கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் இருப்பதை அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அது தொடர்பான செயற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் சுயநிர்ணய உரிமை உள்ளடங்களாக பாலஸ்தீன மக்களின் மறுக்க முடியாத உரிமைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறோம். 1967 முந்தைய எல்லைகளுடன் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியான முறையில் சுதந்திரமான மற்றும் விரைவுள்ள பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் பொதுச்சபையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் உயர்மட்ட பிரதிநிதிகள் அமர்விலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு நாடு முகங்கொடுக்க நேர்ந்த தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து இப்போது கடின உழைப்பால் எட்டப்பட்டிருக்கும் ஸ்திரத்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கு எமது உலகளாவிய பங்காளிகளுடன் இணைந்து செயலாற்றி வரும் அதேவேளை இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள நலிவுற்ற சமூகங்கள் மூடுக்கு வரும் நெருக்கடிகளையும் களைய வேண்டியதன் அவசியத்தையும் நன்கு உணர்ந்திருக்கிறோம். இலங்கை அண்மைய வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரிடராக அமைந்த தித்வா சூறாவளியினால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததோடு 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாடளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்புகள் சேதமடைந்தன. இதன் துயரத்தை அனுபவித்தவர்களின் அடிப்படையில் நேபாளம் மற்றும் சீனாவில் இமயமலை பகுதி வெள்ளப்பெருக்கினால் மக்கள் மூங்கொடுத்திருக்கும் பாதிப்புகளை நன்கு புரிந்து கொள்கிறோம். இருப்பினும் வருதத்தக்க வகையில் உலகளாவிய கார்பன் வெளியேற்றத்துக்கு மிக குறைந்த அளவில் பங்களிப்பு செய்யும் நாடுகளையும் காலநிலை மாற்றத்தின் மிக மோசமான விளைவுகளுக்கு தொடர்ந்து முகங்கொடுத்து வருகின்றன. இவ்வாறு ஒரு பின்னணியில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான அழைப்பு என்பது உடனடி தேவை மாத்திரமல்ல, மாறாக அது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாகும். காலநிலை நீதி என்பது விரைவானதொரு யதார்த்தமாக மாற வேண்டும். அதற்கமே 2030 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் 2050 கார்பன் சமநிலை ஆகிய இலக்குகளை அடைவதற்கான பாதையில் இலங்கையை பயணித்து வருகிறது. மறுபுறம் இலங்கையை சுமார் 3 தசாப்தங்களாக முன்கொடுத்திருந்தது உள்நாட்டு மோதல் 17 வருடங்களுக்கு முன்னர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பினும் இன்னமும் தொடரும் அந்த மோதலின் வடுக்களை ஆற்றுவதற்கு பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வாறு துயரம் மீண்டும் நிகழ்வதை தடுப்பதில் நல்லிணக்கத்தை நோக்கிய பாதையில் பயணிப்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதேபோன்று நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் தேசிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக சகல வடிவங்களிலுமான இன மற்றும் மதவாதத்தை நாம் முற்றாக நிராகரித்து வருகிறோம். பாதுகாப்பானதும் அனைவரையும் உள்ளடக்கியதும் ஒற்றுமையமான தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்போம். மோதல்கள் மற்றும் ஆழமான பிளவுகள் நிலவும் காலங்களிலும் மனிதாபிமானத்துக்கிடம் உண்டு என நம்பும் பரந்த மனப்பான்மையுடைய ஒரு சிறிய தீவு நாடாகவே நாம் இலங்கையை உலகுக்கு முன்னிறுத்த விரும்புகிறோம். அதே மனப்பாங்கு உலகெங்கிலும் பிரதிபலிக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். மனிதகுலத்தை அழிக்கும் திறனை விட அதனை காக்கும் திறன் வேகமாக வளரும் ஒரு உலகம் எமக்கு தேவை. இந்த காரணங்களாகி காசா மற்றும் ஆக்கிரமிப்புக்குள்ளான பாலஸ்தீன பகுதியில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு எமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சுயநிர உரிமை உள்ளடங்களாக பாலஸ்தீன மக்களை நாம் மறுக்க முடியாத உரிமைகளுக்கு இலங்கை தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது. 1980களில் பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரித்த நாடுகளிலும் இலங்கையும் உள்ளடங்குகிறது. 1967 முந்தைய எல்லைக்குள் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியான முறையில் சுதந்திரமான மற்றும் உறவியுள்ள பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைக்கு நாம் ஆதரவளிக்கிறோம். காசாவில் போர்நிறுத்தம் தொடர்பான பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை வரவேற்பதோடு அதற்கு மதிப்பளிக்குமாறு அனைத்து தரப்பினரும் வலியுறுத்துவோம் என்பதாகவும்
அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது அவதானிக்கத்தக்கது. இதன மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிது விளம்பர இடைவெளியின் பின்னர் இணைய செய்திகள் குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிறோம்.

0: காற்றலையில் முதல்வன் காற்று செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு முன் வறுமை குறித்த விவரங்களில் பெரும் மோசடி. அரசாங்கம் தயாரித்த போலியான தரவுகள். மத்திய வங்கியும் புள்ளிபுர திணைக்களமும் மக்களை முட்டாளாக்குகின்றனவா என்று கேள்வி எழுப்புகிறார் சஜித் என்பதாக இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து 2025 மற்றும் 23 ஆண்டுகள் தரவுகளையும் வறுமை பற்றிய காலாவதியான தரவுகளையும் முன்வைத்து நாட்டின் வறுமை குறித்து வரலாற்று ரீதியான ஏமாற்று வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருவதாக அவரால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று மாலை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவுகள் குறித்த அறிக்கை ஒன்றை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை அரசாங்கமும் மத்திய வங்கியும் தொகை மதிப்பு மற்றும் ஒளிபர திணைக்கிழமும் இணைந்து வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையை மத்திய வங்கியும் தொகை மதிப்பு மற்றும் ஒளிபர திணைக்கிழமும் ஒன்றிணைந்து சமர்ப்பித்துள்ளன. அரசாங்கம் இதனை ஏற்று வெளியிட்டுள்ளது. இரண்டும் இந்த அறிக்கையில் பல பிழைகள் மற்றும் குறைபாடுகள் காணப்படும். நாட்டின் 220 லட்சம் மக்களை திசை திருப்பும் வகையிலான ஒரு அறிக்கையாக இதனை கூறலாம். விடயவரங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இதனை முன்வைக்கிறேன். இதை தொடர்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தரப்பினரிடம் கருத்து பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த அறிக்கையின் ஊடாக அரசாங்கம் ஒரு அழகிய சித்திரப்பை காட்டி நல்ல நிலையில் நாடு இருப்பதாக முன்னிலைப்படுத்த முற்பட்டுள்ளது. சில தகவல்களை உள்ளடக்கியதும் சில தகவல்களை தவிர்த்தும் இருக்கிறார்கள். தரவுகளை சமர்ப்பிக்கும் போது காலப்பகுதிகளுக்கிடையே பொருந்தும் தன்மையும் ஒத்துப்போகும் நிலைமையும் காணப்பட வேண்டும். ஒரு காலத்தின் தரவுகளை கொண்டு ஒரு முடிவை முன்வைப்பதும் பழைய தரவுகளை சமர்ப்பித்து முழுமையான மக்கள் தொகுதியொன்றை ஒதுக்கி வைத்துவிட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்க மத்திய வங்கிக்கும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களத்திற்கும் உரிமை இல்லை. சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்குவதே அவர்களின் உரிமையாகும். இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது மத்திய வங்கியும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களமும் நாட்டின் மக்களை முட்டாள் நிலைக்கு தள்ளியுள்ளன. இந்த விமர்சனங்களை பொருளாதாரம் பற்றி போதிய புரிதலுடன் போரியல் பொருளாதாரம் மற்றும் நுண்ணிய பொருளாதாரம் பற்றிய சில புரிதல்களின் அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது. இந்த அறிக்கையின் முதல் பக்கத்தில் உள்ள பிரதான பொருளாதார சுட்டிகள், போரியல் பொருளாதார சுட்டிகள், சனத்தொகை சமூக சுட்டிகள் தொடர்பில் 2024 ஆண்டு தரவுகளும், ஆயுள் எதிர்பார்ப்பு தொடர்பில் 2024 ஆண்டு தரவுகளும், பிரதான பொருளாதார தரவுகள் 2025 ஆண்டு தரவுகளும், கல்வியறிவு மற்றும் ஆயுள் எதிர்பார்ப்பு 2024 ஆண்டு சுட்டிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வெளி வர்த்தக நிதி நுகர்வோர் விலை சுட்டிகள், இறக்குமதி ஏற்றுமதி சுவிச்ச சுட்டிகள் போன்றவற்றுடன் மனித மேம்பாட்டு சுட்டிகளை ஆசிரியர்களுடன் சாக்கனார்களுடன் ஒப்பிட்டுள்ள போதிலும் இவ்வாறு 18 பக்கம் வரை 2023-25 காலப்பகுதி தரவுகள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் சமூக பொருளாதார நிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள 19 பக்கத்திலிருந்து 34 பக்கம் வரை 2016 மற்றும் 19 ஆண்டு தரவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதான தகவலை இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் முன்வைத்திருக்கிறார். எனவே பட்ஜெட்டுக்கு முன் வறுமை குறித்த புள்ளி விவரங்களில் ஒரு மோசடி இருக்கிறது என்பதுவே அவர் முன்வைத்திருக்கிற பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுநேரம் மற்றொரு முக்கியமான நடவடிக்கை அமைச்சரவை எடுத்திருந்த குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தரம் 1, 2, 6 வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதான தகவல். பாடசாலை கல்வி அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் தரம் 1, 2 மற்றும் 6 வகுப்புகளுக்காக திருத்தப்பட்ட தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரின் அனுமதி கிடைத்துள்ளது. நடப்பு ஆண்டில் தரம் ஒன்றுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படும். அதேவேளை தரம் 2 மற்றும் தரம் ஆகிய வகுப்புகளுக்கான புதிய சீர்திருத்தங்கள் 2027 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த சீர்திருத்தங்களுக்காக 2027 ஆண்டின் 3 தவணைகளையும் உள்ளடக்கிய தரம் 1 மற்றும் 2 செயற்பாடு புத்தகங்கள், தரம் 6 கற்றல் தொகுதிகள் மற்றும் ஆசிரிய வழிகாட்டுகள் அச்சிடுவதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தேசிய கல்வி நிறுவனத்தினால் முதன்மை பயிற்சி பயிற்றுநர்களுக்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு மாகாண மட்டத்திலான ஆசிரியர் பயிற்சிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. பாடசாலை அமைப்பிலுள்ள வளங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை அடிப்படையிலான புதிய மதிப்பீட்டுக் கொள்கை வழிகாட்டுதலும் இதன் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 2026 தரம் 1 மற்றும் 6 சீர்திருத்தங்களை ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் தரம் 1 சீர்திருத்தங்களை இவ்வாண்டிலும் தரம் 6 சீர்திருத்தங்களை 2027 ஆண்டிலும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதனால் இன்னும் ஒரு தகவல் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சஹ்ரான் குழுவின் புதிய தலைவர் குறித்த தகவலை சிஐடியிடம் வழங்க வேண்டும் அமைச்சர் நலிந்து ஜெயதீச வலியுறுத்தல் என்பதான செய்தியே. எனவே சஹ்ரான் குழுவுக்கு புதிய தலைவர் இருப்பதாக சிலர் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து இது தொடர்பிலான கேள்வி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டது. இந்த நேரத்திலேயே அமைச்சர் நலிந்து ஜெயதீச இந்த பதவியை அளித்திருக்கிறார். சஹ்ரான் குழுவின் புதிய தலைவர் நியமனம் குறித்து சம்பிக்க நடவடிக்கையினால் வெளியிடப்பட்டுள்ள தகவலின் பேரில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் புலனாய்வு விசாரணைகளை முன்னெடுக்கும். அவரிடம் இது தொடர்பான எழுதிய தவறு அல்லது சான்றுகள் ஏதேனும் இருப்பினும் ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி என்ற ரீதியில் அவற்றை உரிய புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைப்பதே பொருத்தமான செயலாகும். மாறாக ஊடகங்களால் மாநாடுகளில் இவ்வாறு தகவல்களை வெளியிடுவது பொருத்தமற்றது. உரிய தரப்பிடம் தகவல்கள் வழங்கப்பட்டால் உரிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கும் இலகுவாக இருக்கும் என்பதான கருத்தினை அமைச்சர் நலிந்து ஜெயதீச இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். நாம் சுயாதீன செய்தி பார்வையும் நிறைவேறுகிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையுடன். நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வசந்தம் எஃப்எம்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் இப்பதான் வீட்டிலிருந்து வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க. நிறைய சொந்தங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இப்பதான் வேலைக்கு தயாராக இருப்பீங்க. நிறைய பேர் தூங்கி கொண்டிருப்பீங்க. நீங்க தான் தவறான விடயம். சில வேலை நைட் வேலை செய்துட்டு தூங்கி கொண்டிருப்பீங்க. தூங்கினாலும் அப்படியே ஓர காதல ஓர கண்ணால தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க ஓர காதல அப்படியே நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுக்காக நல்ல பாடல்கள் முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நீங்கள் பயணம் செல்லும் போது முக்கியமான விடயங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாகனத்தில் சரியான முறைகள், பெட்ரோல் இருக்குதா, அதே போல பிரேக் இருக்குதா, ஆயில் சரியா போட்டிருக்கீங்களா போன்ற விஷயங்களை சரியா பார்த்துக்கொள்ளுங்க. டயர் தேஞ்சி இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க காலையிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இது சரியாக செய்துபடும். சோ இந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். பம்மல்பட்டி வெள்ளவத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. அதே போல யாழ்ப்பாணம் வைத்தியசாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுது. இப்பொழுது குறைந்திருக்கிறது. யாழ் நகரை பொறுத்த மட்டும் இப்பொழுது நெரிசல் குறைந்திருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மகரகம நுகேகூட பகுதிக்கான நெரிசல் வாகன நெரிசல் காலை 7:30 அளவில் அதிகமாக இருந்தது. இப்போது 35 ஆகும் போது இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த பாடசாலை டிராபிக் குறைந்திருக்கிறது. சரி, இது போன்ற விடயங்கள் உங்களுக்கு ஏராளமாக வந்து கொண்டிருக்கும். நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3125 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 5, 63, 65, 67 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 5, 63, 65, 67 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,94,780 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான சிவப்பு நிற இளஞ்சிவப்பு நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டில் அது ரியல்மி சீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 5,011 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 31, 49 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 31, 49 நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,71,93,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 42 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டு டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,290 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 8, 53, 67, 79 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 8, 53, 67, 79 சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 8, 3, 3, 6 சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 8, 3, 3, 6 நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,10,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,460 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 11 26, 73, 76 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 11, 26, 73, 76 லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 2, 4, 0, 5 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 2, 4, 0, 5 நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,91,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,41,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான ஊதா நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் தொட்டினை இன்றி குரணு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1033 சீட்டிழப்பு வாரத்துக்கான சுப்பிரிதான சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 4, 3, 2, 7, 6, 9 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 4, 3, 2, 7, 6, 9 நேற்று நாளில் 37,89,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சுப்பிரிதன சம்பதல தொட்டிகளினை இன்று கொள்ளவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 507 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 6, 9 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 6, 9 நேற்று நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் மொத்தமாக 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,85,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜாய சம்பத்திற்கான ஊதா நிற அச்சிடப்பட்டுள்ள தட்டிகளினை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 1129 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 11, 31, 40 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 11, 31, 40 2,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,85,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் தட்டிகளினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 2,475 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்கள் 30, 42, 45, 51 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 30, 42, 45, 51 சூப்பர் இலக்கம் 2. நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,36,97,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கப்ரிக்க சூப்பர் கோட்டிபதி பரிசாக 37,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான நீல நிற கப்ருக்க அச்சிடப்பட்டுள்ள ஒத்தட்டிகள் டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் ஒத்தட்டிகளினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 30 திகதி மலகொல்ல பண்டாரநாயக்க தேசிய பாடசாலையில் பாதுகாப்பான பயணத்திற்கு.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
6: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
7: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
8: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான ஐந்து அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
9: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
4: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் அக்ரமமந்தம் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்யுங்கள். 2007 ஆம் ஆண்டு 7 ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் நம்பகரமாக நீங்கள் விவசாய காணிகளை நீங்கள் கொள்வனம் செய்ய முடியும். அதே போன்று நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. நீங்கள் கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், அதே போல GIT பைகள், அதே போல பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்லுங்கள். இப்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு அங்க போனீங்கன்னு சொன்னா, ஹா, இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குதான் நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 441 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 41, 62, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 41, 62, 67. சிறப்பு இலக்கங்களாக 6, 5, 9, 9. சிறப்பு இலக்கங்களாக 6, 5, 9, 9. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,36,260 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4567 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 38, 63, 65, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 38, 63, 65, 74. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 88,33,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,58,59,147 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,325 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை, ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 4, 3, 5, 3, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 4, 3, 5, 3, 2, 2. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,32,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,87,49,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தண்டனை தானியலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,355 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 18, 19, 23, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 18, 19, 23, 41. நேற்று நாளில் 6,000 பரிசுகள் 67 வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,27,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,75,28,982 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,673 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட். சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 4, 13, 26, 32. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட். சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 4, 13, 26, 32. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,12,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,82,72,110 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1634வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷம் தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 25, 41, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷம் தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 25, 41, 43. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 85,05,020 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,20,034 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 900 ரூபாய் பெறுமதியான மணிக்கம் 900த்துக்கான சீட்டிலிப்புக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 5, 3, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 5, 3, 2, 2. நேற்றைய நாளில் 52,75,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 3, 6, 8, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 593வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 3, 6, 8, 9. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,83,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி
1: பலன் இன்று 2026 செப்டம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 4:32 6 வரை, ராக காலம் பிற்பகல் 12 1:32 வரை, யமகண்டம் காலை 7:32 9 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் இன்பம், கன்னி போட்டி, துலாம் பொறுமை, விருச்சிகம் செலவு, தனுசு உறுதி, மகரம் தனம், கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் இன்பம், கன்னி போட்டி, துலாம் பொறுமை, விருச்சிகம் செலவு, தனுசு உறுதி, மகரம் தனம், கும்பம் சுகம், மீனம் ஆக்கம். இவை

0: 就。வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளம் சொன்னீங்கன்னு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0607 40 7 102.6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் உங்களது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே இனிமையாக பாடலாம் வர காத்திருக்கிறது. முக்கியமான தகவல் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நேரமை போது 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவிருக்கிறது சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வானவில் எப்படி உருவாகிறது தெரியுமா? மழைக்கு பிறகு சூரிய ஒளி மழை துளிகளுக்குள் செல்லும் போது ஒளி விலகி பிரதிபலித்து மீண்டும் வெளியே வருகிறது. இதன் காரணமாகத்தான் நமக்கு அழகான வானவில் தெரிகிறது. வானவில் மொத்தம் 7 நிறங்கள் இருக்கின்றன. அவை சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. இந்த நிறங்கள் உருவாக முக்கிய காரணம் ஒளியின் விலகல் மற்றும் பிரதிபலிப்பு. மலைத்துளிக்குள் நுழையும் சூரிய ஒளி விலகி பின்னர் மலைத்துளியின் உள்ளே பிரதிபலித்து வெளியே வரும்போது ஒவ்வொரு நிறங்களாக பிரதிபலிக்கிறது. அதனால்தான் மழைக்கு பிறகு வானத்தில் அழகான வானவில் தோன்றுகிறது. மேலும் வானவில் நம்மை பார்த்து மட்டும் உருவாகாது. சூரியன், மலைத்துளிகள் மற்றும் பார்ப்பவரின் நிலை ஆகியவை சரியான கோணத்தில் இருக்கும் போதுதான் வானவில் நமக்கு தெரியும். இயற்கையின் அழகுக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மையிலேயே ஆச்சரியமானதுதான்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

மின்னலை பிடித்து முன்னரை படுத்த நல்ல பாடல் ஷாஜஹான் திரைப்படத்தை மணி சர்மாவை நெசிகள் வைரமுத்து அவர்கள் வரி எழுத பாடல் கேட்டு ரசித்தீர்கள். சந்தோஷமாக நடந்திருக்கின்றோம். ஏராளமான விடயங்கள் இன்றினாலும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது என்பதை நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இப்போது முக்கியமான செய்தி இருக்கிறது. சிவராசா அனோஜன், அதாவது சிவராசா அனோஜனை பற்றிய தகவல்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்களை பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியா பக்கம் சென்றாலும் அவரை பற்றிய அதிகமான விடயங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனோஜன் சிவராசா சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது நான் தான் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டால் மோஹித் ஜீரான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் சொன்ன பல விஷயங்கள் உள்ளடங்களாக இருக்கிறது. அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அனோஜனின் பெற்றோர்களின் துயரமான நிலை கொடுத்து நாம் தான் கவலைப்படுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதேவேளை அவரது வழக்கில் சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் நோக்கங்களை பயன்படுத்த முயற்சிப்பதாகவும், அது இல்லாமல் செய்ய வேண்டும், அது அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்ற விஷயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது, சமூக வலைதளத்தில் மதத்தை நிந்திக்கும் வகையில் தான் இவருடைய போஸ்ட் இருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதுக்கு மன்னிப்பு கோரி ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தார், பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருந்தார். அதன் காரணமாக இவருடைய தண்டனை காலம், அதாவது தண்டனை குறைக்கப்பட வேண்டும், குறைக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அனோஜனுக்கு ஆரம்பத்திற்கு தெரியும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. பின்னர் பார்த்தீங்கன்னா, அவர் இட்ட மேன்முறையீட்டின் காரணமாக தான் இவருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆக கொடுத்த தண்டனை தொடர்பில் இந்த விஷயம் சவுதி அரேபியா அரசாங்கத்துடன் பேசப்பட்டுக் கொடுக்கிறது. அதே போல இலங்கை அரசாங்கமும் ராஜதந்திர ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நிறைய விடயங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதன்படி அனோஜனுக்கு ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் மோஹித் ஜீரான். அதே போல அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். மேன்முறையீடு நீதிமன்றத்தின் தண்டனையை நீக்கப்பட்டால், அந்த தண்டனை இல்லாமல் செய்யப்பட்டால், தண்டனை காலம் 7 முதல் 10 ஆண்டுகளாக அதிகரிக்க கூடும் எனவும் அவர் சொல்லியிருக்கார். ஆக இறுதி தண்டனை தொடர்பில் தீர்மானம் பாத்தீங்கன்னா, சவுதி அரேபிய நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டுதான் நடக்கும் என்று சொல்லி சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டால் மோஹித் ஜீரான் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கார். எது எப்படியோ தண்டனை காலம் மரண தண்டனை இருந்து அவரை இல்லாமல் செய்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா? காரணம் அவருடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். அதே போல அவர் மன்னிப்பு கோரியும் இருக்கிறார் இல்லையா? சவுதி அரசாங்கத்தின் சட்டத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையாக இருக்கிறது. இருந்த போதும் ஒரு மன்னிப்பு கொடுக்கலாமே, மன்னிப்பு நினைச்சாலே தண்டனையை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. இன்ன பதவேதமின்றி அவருக்காக அநேகமானோர் இப்பொழுது, அதே போல இலங்கை அரசியல்வாதிகளும், அதே போல அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்கள், அதே போல கட்சி சார்ந்த இல்லாமல் கட்சி சார்பற்ற அனைவரும் முஸ்லீம் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல்வாதிகளும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தார்கள். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தான் இல்லையா? இது போன்ற விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த வகையில் அனைவருக்கான தண்டனை குறைக்கப்பட்டால் ரொம்ப சந்தோஷம்தான்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
5: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
6: நிலா காயும் நேரம் சரணம்,
5: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். போய் வா போய் வா பாடல் ஒழித்து வந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போது பாத்தீங்கன்னா முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதாவது, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் ஜேகே வேலைத்திட்டம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ், அதாவது கிளீன் சிறுக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற ஒரு செயல் திட்டமாக இந்த ஜேகே வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது பாதை விபத்து வீதி விபத்து சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஜேகே வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கருத்தரங்கு வடிவிலும் நாடக வடிவிலும் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். காலையிலே தலைவலி வருதா உங்களுக்கு? தலைவலி வந்தா என்ன செய்யறது போனுச்சுன்னா, நான் சொல்றேன் கேளுங்க, என்ன செய்யணும் சொன்னா ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சலும் அப்படியே சிறகடித்து பறந்து போயிடும். ஓகே, நீங்க அப்படியே நீங்க ஹாப்பியா நீங்களும் அப்படியே பறந்து போய் வேலைக்கு போய் செய்யலாம். ஆக நீங்க அப்படி காலையில தலைவலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்செல்லாம் பறந்து போயிடும். ஓகே, பறந்து போயிடும். சரி, இந்த காலத்தில் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கிறாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் டே வர வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வித்தியாச வித்தியாசமாக யோசிக்கும் போது தான் நாங்கள் யோசிக்கிறோம், அடடா இவங்கெல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறாங்க. நாங்கள் ஒரு விஷயம் யோசிச்சா அவங்க பல மாதிரி யோசிக்கிறாங்க, அதுவும் பெருசு பெருசாக யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் இன்னும் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்த வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி போனுச்சுன்னா ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறது, நான் சொல்கிறேன் கேளுங்க. இரும்புச்சத்து, புரதம் உள்ளிட்ட முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைதிறன், இந்த ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் அங்கபீடியா ப்ரோ MFGM. இதை நீங்க மறந்துடாதீங்க. ஆக இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டான தயார் பண்ணிச்சுனா அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். ஆக நீங்களும் வாங்குங்கள், உங்களது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போது ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி. இந்த விஷயம் இருக்கிறது. சரி, இன்னும் பல முக்கியமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக சட்டவிரோதமான பொருட்கள் இப்பொழுது கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் கற்பிட்டி இலந்தை அடி இல்லை பார்த்தீங்கன்னா நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதலின் போதுதான் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 சந்தேகத்துக்கிடமான பொதிகள் சோதனையிடப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைகள் யாருமே இல்லை, அந்த பொதிகள் மட்டும் கெடுத்திருக்கு. அந்த பொதிகை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவற்றில் பார்த்தீங்கன்னா 138 கிலோகிராம் உலர் மஞ்சள் துண்டுகள், அது போல 80 கிலோகிராம் ஏலக்காய், 370 சங்ககள் என்பன கண்டெடுக்கப்பட்டதாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடற்படை நடவடிக்கையை தொடர்ந்து குறித்த பொருட்களை கைவிட்டு சென்றதன் காரணமாகத்தான் இப்போ அவர்களை தேடும் பணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்படை காவல்துறையினர் இந்த காவல்துறையினர் இந்த விஷயங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி மேலதிக விசாரணைகள் கடற்படை எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் இப்படி தெரிவித்திருக்காங்க. ஆக சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக இந்த பொருட்களை கொண்டு செல்லும் போதுதான் இவர்கள் இந்த விஷயத்தை சிக்கியிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு விஷயம், இந்த கடல் என்று சொல்லும் போது இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. மீன்பிடியில் ஈடுபடுவர்கள் சட்டவிரோதமாக முறையில் மீன்பிடிப்பார்கள். ஆக நான் கடந்த வாரம் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். அதாவது மீன்பிடியில் ஈடுபடும் போது ஒரு முறை இருக்குதுல, சரியான வலை பயன்படுத்த வேண்டும். அந்த வலைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ரொம்ப சின்ன வலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த மாதிரி வலைகள் தான் போட வேண்டும் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு உட்பட்டு தான் இந்த விஷயங்களும் நடக்க வேண்டும். பாத்தீங்கன்னா மன்னார் சவுத் பார் பகுதியில் பாத்தீங்கன்னா வெடிமருந்துகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபடுவதாக சந்தேகப்படும் மூவர் இப்பொழுது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. இது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தி நீங்கள் மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எங்களுக்கு உணவுக்கு பயன்படாத மீன்கள், அதே போல நிறைய உயிர்களும் அங்கே இல்லாமல் போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக வடமேற்கு கடற்படை கட்டளைக்குட்பட்ட கஜபா நிறுவனத்தின் கடற்படையினர் நேற்று பார்த்தீங்கன்னா முன்னெடுத்த நடவடிக்கை முன்னெடுத்த நடவடிக்கையில் தான் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 300 கிலோகிராம் மீன்களும் அதே போல அந்த படகும் இப்பொழுது கடற்தொழிலாளர்களும் இப்பொழுது கைப்பற்றுகிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. 20 முதல் 64 வயதுக்குட்பட்ட மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆக இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இப்பொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களுக்காக அவர்களை கைது செய்திருக்கிறாங்க. அதை விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது பற்றி மேலதிக விவரங்கள் வரும்போது நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல பாகிஸ்தானை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் பல கிளர்ச்சியாளர்கள் இல்லையா தீவிரவாத இயக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அங்கே பாகிஸ்தானில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால்தான் பிரச்சனை, அங்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு அதை பற்றி நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். மற்றும்
1: மனசே சரியில்லை புல்லாசன். இன்னைக்கு
2: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்திடம் மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன். வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

இருந்தால் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கட்சி பண்ணிட்டு ஃபாலோ பண்ணேன். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணி நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் காப்பகம்.

சரி, நல்ல பாடல் கேட்டோம் இல்லையா, நல்ல உற்சாகம் போட்டக்கூடிய பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஜெயிலர் திரைப்படத்துக்காக பாடல் கேட்ட ரசித்தர்கள், சரி, அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். ஆக போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டையும் வீட்டையும் சமுதாயத்தையும் அழிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்யறதுக்கு எப்படியாக கைகோர்க்க வேண்டும், அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், நீங்க போதைப் பொருள் சம்பந்தமான விநியோகஸ்தர்கள் யாரும் தெரிந்தால் இது பற்றி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு உதவி செய்ய முடியும். சரி, அதே போல நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதாஸ்டில். ஜனதாஸ்டில் போனீங்க, தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு போக்குவரத்து செலவு ரொம்ப ரொம்ப குறைவும். காரணம், ஒரே கூறியின் கீழ் நீங்கள் எல்லா பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான காம்பிவிலிருந்து, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பெயிண்ட்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே செலவுகள் குறைவு, அதே போல தரமான பொருட்களும் அங்கே கிடைக்க போகுது. அது இன்னும் இன்னும் விஷயம் இல்லையா? சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தலைவலி வருதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யணும், மெல்டோலன் எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்சல் எல்லாம் படி பறந்து போயிடும். மெல்டோலன் ஒரு வகையான பேராசிட்டமோ தான் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக நீங்கள் தலைவலின்னு சொல்லி நீங்கள் வேலையெல்லாம் தள்ளி போடாதீங்க. நீங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு மெல்டோலன் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு நான் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் செல்ல போகிறேன். பாகிஸ்தான் பற்றி நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன், அதாவது பாகிஸ்தானில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் இல்லையா, அங்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லை, அதே போல அரசியலில் பல குளறுபடிகள், போராட்டங்கள், அதே போல கிளர்ச்சியாளர்கள், அதிகமான கிளர்ச்சியாளர்கள், பயங்கரவாதிகள் என்று சொல்லி அங்கு ஏராளமான பிரச்சனைகள் தாங்கிய ஒரு நாடாக சமீப காலத்தில் பாகிஸ்தான் அரசாங்கமும் சரி, பாகிஸ்தான் நாடும் சரி, இப்பொழுது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதி நடத்திய ஒரு தாக்குதல் பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மேலே ஒரு மோசமான செய்தியாக பார்க்கப்பட்டது. 9 பேர் பலியாயிருக்கேன், 22 இந்த விஷயம் நடந்திருக்கிறது. கான காரணம், இப்பொழுது இந்த விஷயங்கள் அதிகமாக பரவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ வாகனங்கள் மீது பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே பலுசிஸ்தான் விடுதலை முன்னணி என்ற பயங்கரவாத அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சோ பாகிஸ்தானில் இது போன்ற பிரச்சனை நடப்பதன் காரணமாக அங்க இருக்கின்ற மக்களும் அச்சம் அடைந்திருக்கிறாங்க. காரணம், தொடர்ந்து இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அரசியல் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதே போல குண்டுவெடிப்புகள் போன்ற பல விஷயங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரணமாக பாகிஸ்தானில் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனையா, கொஞ்சம் கிடையாது நிறையவே பிரச்சனையாக இருக்கிறது. பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கின்ற, அதாவது கீழே விழுகின்ற ஒரு நாடாக இப்பொழுது பாகிஸ்தான் இருக்கிறது, எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் அப்படி விளையாட்டு பக்கம் செல்ல வேண்டும். இந்தியா மேற்கு தீவுகள் அணிகள் மோதுகின்ற போட்டி, இன்றைய நாள் இரண்டாவது ஒரு நாள் போட்டி நடைபெறப் போகின்றது. 2 மணிக்கு இலங்கை நேரப்படி நடைபெறப் போகிறதாக. இந்த போட்டி மிகவும் எதிர்பார்ப்புமிக்க ஒரு போட்டியாக இருக்க போகுது. காரணம், கடந்த போட்டியில் விராட் கோலி கலக்கி இருந்தார் இல்லையா, இந்த போட்டி இதுதான்ப்பா போட்டி அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் ஒரு போட்டி நடந்தது. ஒரு மறுபக்கம் இலங்கை அணிக்கான போட்டி மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது. அதே போல இன்னொரு போட்டி பற்றி நான் சொல்ல வேண்டும். இந்தியா மற்றும் மணிக்கும் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்ற போட்டியும் 3வது ஒரு நாள் போட்டி இன்றைய நாள் நடைபெறப் போகிறது. மாலை 5 மணிக்கு இந்த போட்டி நடைபெறப் போகிறது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா அணி 2 போட்டிகளில் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. 1வது போட்டியில் 67 ஓட்டுகளால் வெற்றி வாகையை சூடியது. அதுபோல 2வது போட்டியில் 2வது ஒரு நாள் போட்டியை பொறுத்த மட்டும் 32 ஓட்டுகளால் வெற்றி வாகையை சூடியது. இது வெற்றி தோல்வி தென்னாப்பிரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது, வெள்ளி அடிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எப்படி இருந்த ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி ஆகிட்டேன். சரி, அதுபோல டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த மட்டும் 3 டெஸ்ட் போட்டிகளும் இருக்கிறது. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்ற 3 டெஸ்ட் போட்டியில் இது 1வது டெஸ்ட் அக்டோபர் 9வது தேதி ஆரம்பமாக போகின்றது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது போன்ற சுற்று செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம்.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரு பொது 8:46. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66, 102.88.
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். சிவசக்தி பாண்டியன் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் பாத்தீங்கன்னா சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக அறிமுகமாகிறார்கள். 1990களில் பாத்தீங்கன்னா, அதே போல 1996 காதல் கோட்டை அஜித் குமார் வைத்து எடுத்த படம் அதே போல மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறியது. அதற்கு தேசிய விருது கூட கிடைத்தது. அதன் தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். அதே போல காலமெல்லாம் காதல் வாழ்க, காதலில் நிமதி போன்ற அற்புதமான படங்களை தயாரித்தவர் தான் இவர். இவர்தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார்.
4: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மேசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. இப்போது இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்கினா அடடா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அப்படி என்ன சேர்த்து போனேன், நாங்கள் எப்படி ஊட்டச்சத்துக்கள் நாங்கள் சேர்த்து கொடுத்து சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ் நான் சொல்றேன் பாருங்க. இரும்பு சத்து, புரதம் உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன், இந்த முக்கியமான 5 விஷயங்கள் கட்டாயம் ஒரு சிறுவருக்கு தேவையில்லை, ஒரு பிள்ளைக்கு தேவை. ஆக இந்த முக்கியமான 5 விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது தான் இந்த அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக இது எப்போதுமே துணையாக இருக்க போகிறது. ஆக நீங்க இப்போ இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு சொன்னோம், அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். மிஸ் பண்ணாம நீங்க வாங்கி கொடுங்க. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புட தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். தரமான பொருட்களை நீங்க கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனசாஸ்தியில் சொன்னங்களே. காரணம் ஜனதாஸ்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே பெற்றுக்கலாம். அனைத்து விதமான சொன்னால் கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் எல்லாம் நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க சரியா? அதுக்கப்புறம் போனே சார் நான் சொன்னார் நான் கேட்கலன்னு சொல்லி யோசிக்கப்படாது. ஓகே நான் சொல்லிட்டேன், போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எப்போதும் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் செய்கின்ற வேலைத்திட்டம்தான் உங்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய திட்டத்தின் கீழ் வேலைத்திட்டத்தின் கீழ் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டுமாக. போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் 18-18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக உதவி செய்ய போறீங்க சொன்னால் 19-27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நீங்கள் விவசாய காணி ஒன்றை நீங்கள் பொருளாதாரத்துக்காக பொருளாதார முன்னேற்றத்துக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்முதல் செய்யுங்கள். அதாவது 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அந்த காணியை கொள்முதல் செய்ய முடியும். இப்படியான விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. வணக்கம்
1: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பானந்துறை வலான பகுதியில் நேற்றிரவு கடத்தப்பட்ட வர்த்தகர் மினுவாம்பிட்டிய மயானத்திற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் காரில் பயணித்தபோது மற்றொரு காரில் வந்த இனந்தெரியாத குழுவினர் அவரது வாகனத்தை தாக்கி கண்ணாடிகளை உடைத்து அவரை கடத்தி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த வர்த்தகரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பணத்தகராறு காரணமாகவே கடத்தல் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஒருநாள் கொள்கை வட்டி வீதத்தை தற்போதுள்ள 8.75% தொடர தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுக்காக ஆயுதங்கள் மற்றும் ஆயுத உதிரி பாகங்களை கொள்வனவு செய்யும் வலையமைப்புடன் தொடர்புடைய 13 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க திரைசேரி மற்றும் ராஜாங்க திணைக்களங்கள் இணைந்து ரஷ்யா, சீனா, ஹாங்காங் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் உள்ளவர்களுக்கு எதிராகவே இந்த தடைகளை விதித்துள்ளன. ஈரானின் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஆயுதங்கள் மற்றும் அவற்றுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ள இவர்கள் உதவியதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான திட்டங்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் இந்த தடைகளுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜ உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு

அன்பன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோய்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் முடிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 775 0301 அல்லது 0312 775 111 நிலக்க தூர அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதுபோல் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0760 047 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக மெசேஜ் மூலமாக நீங்கள் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று பேஸ்புக் பக்கம் வந்து உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். கமெண்ட்ஸ்களை வாசிக்காவிட்டாலும் நான் வாசிப்பேன். சரிதானே? நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் 102.6 102.8 வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். www.vasanthamfm.org இணையதளம் சென்னை சேனல் ஆன்லைன் மூலமாக அமைந்து கொள்ள முடியும். எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருங்கள். இனிமையான பாடல்கள் முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.

பல குடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
0: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

அன்பு தாய்மார்களே மற்றும் பிசியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தலைவலி வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைவலி காய்ச்செல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல், தைரியம் எங்க மறந்து விடாதீங்க. ஆக எங்க போனாலும் நீங்கள் ஒரு மெல்டோல கையில வச்சுக்கொள்றது நல்ல விஷயம், சரிதானே? சரி, அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் டிகேஆர் வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் குண்டசாலை பண்டார் நாயக்க மத்திய கல்லூரியில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக இணைந்து கொள்கிறார் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருமுறை இனிமையான காலை பொழுது வணக்கத்தை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தென் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கும் மிக முக்கியமான வேலைத்திட்டங்களில் ஒன்றான இந்த சேக்கியார் வேலைத்திட்டத்தோடு இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த நாள் எங்களுடைய 28வது சேக்கியார் வேலைத்திட்டமானது குண்டசாலை பண்டார் நாயக் மத்திய கல்லூரியில் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரையில் வத்தேகம கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டி கொண்டுதான் இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் காலை பொழுதில் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். காலநிலையும் மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கல்வி வலயத்திலிருந்து 10 பாடசாலைகள் தேர்வு செய்யப்பட்ட 10 பாடசாலைகளில் இருந்து இப்போது வரை சாதாரணமாக 750 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பண்டார நாயக்க மத்திய கல்லூரியிலும் ஏராளமான பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இப்பொழுது வீதி நாடகம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த போக்குவரத்து போலீசார் அவர்களுடைய குழு மூலமாக வீதி நாடகத்தின் ஊடாக ஒரு வீதியில் நாங்கள் பயணிக்கும் முறைகள், வீதியில் எவ்வாறு விபத்துகள் ஏற்படுகிறது, அந்த விபத்துகளுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்கிறோம், வீதியை கடக்கும் முறைகள், வாகனத்தில் நாங்கள் செல்லக்கூடிய முறைகள் பற்றி நேரடியாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி நாடகத்தின் ஊடாக மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் மிக சிறப்பான ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்கள் மூலமாக பல விஷயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம். எனவே பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டுக்கு மிக முக்கியமாக பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக சரியான தெளிவூட்டலை வழங்க வேண்டியிருக்கிறது. அந்த வேலையை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் சுயாதீன ஊடக வலையமைப்பானது மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுடைய வேலைத்திட்டமானது 3 வரை இந்த பண்டார நாயக்க மத்திய கல்லூரியில் மிக சிறப்பாக இடம்பெற தயாராக இருக்கிறது. ஏராளமான பாடசாலை மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானவர்கள் இந்த வேலைத்திட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். எனவே 28வது சேக்கியார் வேலைத்திட்டமானது இன்றைய நாள் 3 வரை இந்த பாடசாலையில் இடம்பெற தயாராக இருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களோடு சிறப்பாக கைகோர்த்திருக்கின்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், அதே போல கல்வி அமைச்சின் அதிகாரிகள், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், மோட்டார் திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல 1990 சுகசரிய சேவை எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து இந்த நிகழ்வு ஆரம்பித்த உடனே வந்து எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ஒரு விபத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது முதலில் நாங்கள் அழைக்கக்கூடியவர்கள் இந்த 1990 அவசர சேவை. அவர்களை நாங்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும், அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தவுடன் எவ்வாறு முதலுதவிகளை வழங்குகிறார்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் பற்றியும் மிக தெளிவான விளக்கங்களை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய இலங்கை முதல்தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பேஃபஸ்ட் காப்புறுதி நிறுவனம், எங்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான அங்கிகள், அதே போல அதற்கு தேவையான பொருட்கள், கையுறைகள், அதே போல பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமானவர்களின் ஒத்துழைப்போடு இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் இன்றைய நாளிலும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த மண்டலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஒரு மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னொரு மொழியில் அதே உணர்வோடு புரியும் போது அங்கே உருவாகிறது ஒரு அழகான பாலம். அந்த பாலத்தை உருவாக்குபவர்கள் தான் மொழிபெயர்ப்பாளர்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனி சொற்கள், கலாச்சாரம், உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் மொழி வேறுபாடு காரணமாக ஒவ்வொருவருடைய எண்ணத்தை இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகக்கூடாது. அந்த இடத்தில் தான் மொழிபெயர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு புத்தகம், ஒரு செய்தி, ஒரு திரைப்படம், ஒரு பாடல் அல்லது ஒரு முக்கியமான ஆவணம் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு மாறும் போது வார்த்தைகளை மட்டும் மாற்றுவது மொழிபெயர்ப்பு கிடையாது. அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் அர்த்தத்தையும் உணர்வையும் சூழலையும் சரியாக கொண்டு செல்வது தான் உண்மையான மொழிபெயர்ப்பு. உதாரணமாக நாம் தமிழில் கேட்கும் ஒரு நல்ல கவிதை அல்லது ஒரு அழகான கதை அதே உணர்வோடு வேறு மொழியில் ஒருவரை சென்றடைகின்றது என்றால் அதற்கு பின்னால் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உழைப்பு இருக்கின்றது. இன்றைய உலகில் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், ஊடகம், வணிகம் என பல்வேறு துறைகளிலும் மொழிபெயர்ப்பு மிக முக்கியமான பங்காற்றுகிறது. அதனால் மொழிபெயர்ப்பாளர்கள் வெறும் வார்த்தைகளை மாற்றுபவர்கள் அல்ல, மொழிகளுக்கு இடையே புரிதலை உருவாக்குபவர்கள், மக்களுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்துபவர்கள், கலாச்சாரங்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருப்பவர்கள். இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தில் நம்முடைய மொழியை நேசிப்பதோடு மற்ற மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வோம். ஒரு மொழி நம்மை இணைக்கிறது. பல மொழிகள் நம்முடைய உலகத்தை விரிவாக்குகின்றன. இந்த அழகான நாளை நினைவு கூர்ந்து அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் வசந்தத்தின் சார்பாக இனிய வாழ்த்துக்கள்.

வணக்கம் வசந்தம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது விவசாய காணிகளை நீங்கள் கொள்வனம் செய்ய வேண்டும் என்றால் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் அந்த காணிகளை கொள்வனம் செய்யுங்கள். 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்ததுக்கு நீங்கள் இந்த வழிமுறையை அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் கொள்வனம் செய்யுங்கள். நம்பகரமான ஒரு நிறுவனம். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது அதாவது இப்போ இருக்கிற குட்டீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க இல்லையா. நாளைய தினம் நிறைய விஷயங்கள் கொண்டாடுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கணும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸ்களுக்காக நாங்களும் சரியான வேலைகள் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ், அவங்க பெருசு பெருசாக யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. புதுசு புதுசாக சிந்திக்கும் போது அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். இரும்புச்சத்து, புரதம் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் கூடிய மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு, அதே போல் உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதுணையாக இருக்கிறது அங்கோபீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு சொன்னால் அங்கோபீடியா ப்ரோ MFGM தான். ஆக இதை நீங்கள் வாங்கி கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கு தொடர்பான விஷயங்கள் தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும் என்ற விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல தரமான பொருட்கள் நீங்கள் கொள்வனம் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா சீட். அங்கே போனீங்கன்னா தரமான பொருட்கள் நீங்கள் கொள்வனம் செய்து கொள்ள முடியும். முன்னொரு விஷயம் இருக்குது, இந்த போதைப் பொருள் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா? அதாவது இலங்கை நாட்டில் மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த போதைப் பொருள். ஆக போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். இந்த விஷயம் எப்படின்னு சொன்னால், அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு தெரிந்தால், யாராவது விநியோகம் பண்ணுறாங்க, பிசினஸ் பண்ணுறாங்க விஷயம் தெரிந்தால் 18 18 என்ற இடத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அல்லது புனர்வாழ்வுக்காக நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க சொன்னால் 19 27 என்ற இடத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் இந்த விஷயங்கள் நீங்க கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரிதானே? சரி, இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யா அணு ஆயுத வலிமை பெற்ற குண்டு வீச்சு விமானம் தரையில் விழுந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் 6 பேர் உயிர்ந்த சம்பவம் பதிவாகிறது. இன்றுதான் இந்த விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த பயிற்சியில் ஈடுபட்ட போதான் ரஷ்யாவின் அமூர் மாகாணம் சீன எல்லைகள் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கின்ற மாகாணத்தில் இன்று ரஷ்யா போர் விமானங்கள்லாம் பயிற்சி பெற்றுக் கொண்ட போதான் திடீரென விமானம் கீழே விழுந்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு சொந்தமான விமானம் TU-95 ரக என்று அணு ஆயுத வலிமை பெற்ற குண்டு வீச்சு விமானம் தான் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்த விமானம் வெடித்து 6 பேர் உயிர்ந்த சம்பவமாக இப்பொழுது பதிவாயிருக்கிறது. இதையடுத்து அந்த வீரர்கள் அருகில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அங்கு பாதிக்கப்பட்ட மற்ற வீரர்கள் என்பதும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கும். பயிற்சி பெறும் போதும் மிக அவதானமாக இருக்கணும் இல்லையா? இந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. அதே போல நாடுகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து இங்கே முக்கிய பிரதிநிதிகள் வரும் அவரோடு கலந்துரையாடும் போது பல முக்கியமான விஷயங்கள் பேசி முடிவெடுக்கப்படும் இல்லையா? அதே போலதான் இப்பொழுது ஒரு விஷயம் பேசி முடிவெடுக்கப்படுகிறது. ரஷ்யா சந்தைக்கு கடல் உணவு பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலங்கை திட்டம் என்ற விஷயம் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சூறை மீன்கள், சூறை மீன்கள் டூனா சொல்லுவாங்க, இறால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல் சார்ந்த உற்பத்திகளை பார்த்தீங்கன்னா ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்ப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம் இல்லையா? இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகாரியன் நேற்று மீன்பிடித்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய போது இந்த விஷயம் கலந்துரையாடிய போது இந்த கருத்து மாறுபாட்டம் நடைபெற்றிருப்பதாக இப்பொழுது விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது மீன்பிடி, கடல்சார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டுகிறது. தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுவதாகவும், அதை பற்றிய விஷயங்கள் கவனம் செலுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இலங்கை கடல் உணவு உற்பத்திகளுக்கு ரஷ்ய சந்தையில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகமாக இருக்குது. சோ அதை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இப்பொழுது கலந்துரையாடி இருக்கிறோம் என்ற விஷயங்களும் அவர்களும் சொல்லியிருக்காங்க. சோ இது நல்ல விஷயம் தான். பார்ப்போம், எதிர்காலத்தில் இது போன்ற திட்டங்கள், இது போல கலந்துரையாடல்கள், இது போன்ற விஷயங்கள் விரிவுபடுத்தும் போது எங்கள் நாடும் அதிகமான வெளிநாட்டு பயணங்களை உள்ளெடுத்துக் கொள்ள முடியும்.

0: ஜூன் ஜூலை மாதத்தில் சரி ஓகே பிரியமானவளை திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் நெசியில் பாடல் கேட்டு ரசித்தோம். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்செல்லாம் அப்படியே பறந்து போயிடும். ஆக எப்போதுமே அவசரத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கிறோம் இல்லையா. நாங்கள் ஒரு வேலை செய்ய போறோம், அந்த வேலையை குறுக்கிறதுக்காக தலைவலி செலவு தலைவலி எல்லாம் வந்தா நாங்கள் என்ன செய்யறது, வேலையை விட்டு போடுறதா? அப்படி இல்ல, அந்த தலைவலியை நாங்கள் சகித்துக் கொண்டு அதை நீங்கள் மெல்டோல் எடுத்து குடிக்க அந்த தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வேலைகளை நேர்த்தியாக செய்து கொள்ள முடியுமாக. நீங்கள் மறக்காமல் எப்போதும் ஒரு மெல்டோலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்து கொள்ளலாம். ஆக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ஆக நம்பகரமான முறையில் நீங்கள் விவசாய காணிகளை நீங்கள் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். நேரம் இப்போது 9:47.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

உலகின் நட்சத்திரம் ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்னைய நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமாளது நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்வது நான் என்று மங்களன் பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
3: நேரம் காலை 10:01.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிவு.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அம்பாறை அறந்தலாவ பகுதியில் கண்டியிலிருந்து ஒலுவில் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியை விட்டு விலகிய பஸ் மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்ததில் சிலர் காயமடைந்துள்ளனர். எனினும் இவருக்கும் பாரதூரமான காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்றபோது பஸ்ஸில் 60 மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பஸ் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சூறைமீன், இறால் மற்றும் நண்டு உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனெஸ் காரியன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை நேற்றைய தினம் சந்தித்த போதே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மீன்பிடி கடல்சார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: சுமார் 20 வருடங்களின் பின்னர் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுகின்றன. அமெரிக்க படைகள் வெளியேறுவதனால் ஈராக்கில் ஈரானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈராக்கில் பாதுகாப்பு வெற்றிடம் ஏற்பட்டு IS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் தலை தூக்கும் வாய்ப்பிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை நீங்களும் நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் மொஹிதீன், வணக்கம்.
1: சார் வணக்கம், நான் தோப்பூர் செல்வதார்
0: மொஹிதீன். எப்படி சோமா இருக்கிறீங்களா, இப்ப வேலையில இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் சார். ரைபனி கிடைச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
0: பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு தான் அதிர்ஷ்டமான நாள்
1: சார். நல்ல கல நாள் வச்சு எனக்கு உங்களோட பேசணும் ஆசையோட இன்னைக்கு கிடைச்சி சார், சந்தோஷம் சார்.
0: நானும் உங்களை இணைத்துக் கொள்றதுல ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க, இப்ப வேலையிலயா இல்லாட்டி வீட்டுல ஓய்வா இருக்கிறீங்களா?
1: வீட்டுல ஓய்வா இருக்கேன் சார், நிகழ்ச்சியோட தான் இருக்கேன்.
0: அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு வந்து தொடர்ந்து வசந்ததையே கேக்குற ஐடியாவிலேயே தான்
1: இருக்கிறீங்கண்ணா.
0: இப்ப நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது குடும்ப உறவுகளுக்கா மற்றும் கம்பா மஜித்னா வத்தல ஐயாக்கானு தோப்பூர் ஹனிபா சார், செல்வனார் முகமது அன்வர் மஜா அவர்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காகவும் சார், அனைத்து வசந்த உள்ளங்களுக்காக கேட்போம் சார்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நன்றி
1: சார். நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால சோக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்ளலாம். பேஸ்புக் வழியாக வந்திருக்கின்றார்கள். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜகிரியவிலிருந்து மொரையின் நினைந்துகிறது. இவ்வளவு எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி செட்டியார்த்தர் வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். ரொம்ப பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு தொண்டைமானார் செல்வ சன்னதியிலிருந்து சுதன் எழுந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மேனகை வந்துக்கிறாங்க. அதே போன்று ஜெயந்தி மாலா எழுந்துக்கிறாங்க, பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு மண்டாரவழியிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குமார் வந்திருக்கிறார். அக்கறை பெற்ற பாப்ரையில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு அருமையான பாடல் தெரிவுகள், நான் திருகோணமலையிலிருந்து லோஜி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். குறிஞ்சங்கனியிலிருந்து அசுருதீன் வந்திருக்கிறார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் நாவலப்பட்டியில் இருந்து ஜாயிலோ இணைந்திருக்கிறேன். திலகா பிரியா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஃபசத் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் தெரிவுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கின்றார், வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு நேல் இருந்திருக்கின்றார் பண்டாரவளையிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பி இதே ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு திரணியகளிலிருந்து கிருஷ்ணவேணி எழுந்துக்கிறாங்க. எஸ் பரமானந்தன் வசீகரன் எழுந்துக்கிறார். ஹட்டன் கிளவர்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறார். சஞ்சனா வந்துக்கிறாங்க, குடத்தனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் சுகுணா இணைந்திருக்கின்றேன். உடுப்பட்டி எஸ்சி ட்ரெய்லர்ல சேகர் இருக்கிறாரு, அவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ஹட்டன்ல இருந்து மாலா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கின்றார். சாமிமலை சிங்காரவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஃபைரூஸ் வந்துக்கிறாங்க, ஹெரோலின் ஆகாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:33. இந்த நேரம் தயாளன், வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: அனுமதி தகரம் இப்போ சிகரம் மாச்சி, தகரம் இப்போ தங்கம் மாச்சி, காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சி. அகரம் இப்போ சிகரம் மாச்சி, தகரம் இப்போ தங்கம் மாச்சி, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சி. சங்கீதமே சன்னதி, சங்கீதம் சொல்லும் பயங்கிலே. பாடல அன்பு மனைவி ரமாக்காவும் வசனம் கேட்டு அன்பாக

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: நேரம் 10:40.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
3: அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:47. இந்த நேரம் சியாம், வணக்கம்.
1: வணக்கம் கிருபாலன்.
0: இப்போ உங்க பேசுறீங்க,
1: நல்ல சோபாளர் போட்டு கொண்டிருக்கீங்க. சம்சாரம் அது மின்சாரம்.
0: உண்மையா? இந்நேரம் வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டு நம்ம வீட்டுக்கு போறது இல்லையா சார் அப்படின்ற மாதிரி அதாவது எண்ணுவது புரிகிறது. சரி சரி, அதையே நம்ம நம்ம விமர்சிப்பானே, அத பாட்ட பாடிட்டு போறாரு, அத நம்ம நம்ம வாழ்க்கைக்கு இழுத்துக்கொள்ளாம கேட்டுட்டு போவோம். சரி சொல்லுங்க.
1: இந்த நிகழ்ச்சி நாள் வந்து சோகப்பாடலுக்குரிய நாள். அதாவது எனக்கு இந்த பாசம் பிரேம பாசம் பழத்துல ஒரு பாட்டு வேணும். மற்றது அத உங்களோட நிகழ்ச்சிய பழைய நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. மயூரன், சிறிதா மிஸ், மத ரீனாஸ், யோரூவன், தமிழ் செல்வன், மற்றது எங்களை முகாமையாளர் பக்கத்துல இருக்கு.
0: அப்படியா? சரி, அவர் பேரையும் சொல்ல தானே வேணும்.
1: பேர் சொல்லக்கூடாது, சொல்லுவோம்.
0: சரி சரி சரி. இப்ப அவர் இத சொன்ன உடனே சிரிக்கிறாரு பாத்தீங்களா, அங்கதான். சரி சொல்லுங்க. சரி, எல்லோருமே சேர்ந்து நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிகசியாம்.
1: நன்றி நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால சோக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வால்ஸ் லேனில் இருந்து டி கே ஜெகநாதன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க ஜெகநாதன். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நாங்களும் வசந்தத்தோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். பிரஷா பிரசாந்தி வந்துக்கிறாங்க. பாட்டு தலைவா, வாழ்த்துக்கள், சோகமும் இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற இதேவேளை உடுப்பிட்டி கண்ணா அணிந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மருதமுனை ராஃபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். யாழ் மவுண்ட் கார்மல் வீதி ஜெலா குமார் திஷான் நடந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறதே வேலை. கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஆனல்டு கிருபா வந்திருக்கிறார். ஹெவலக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேலை. வணக்கம் கிருபா அண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். தாயின் புகழ் பாடி ஆரம்ப பாடல் அருமை தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். சோக பாடல் மனதுக்கு இதமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறீங்கனா சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க வடிவேல். அதே போன்று சுப்பிரமணியம் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவளை தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜமுனா குறிப்பிடுகிறாங்க. அப்புத்தொலையிலிருந்து வணக்கம் கெருபா, அப்படி இருக்கிறீங்க, நான் சசிகலா இணைந்திருக்கின்றேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. நீல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை. யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி இணைந்துக்கிறாங்க. கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க பெரிய நீலாவணையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கேப்டன் நவீன் வந்திருக்கிறார். அரையம்பதியிலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா, நான் சங்கானையிலிருந்து கனகரத்னம் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிராஜ் வந்திருக்கின்றார். சிறப்பாக இருக்கின்றது நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள் தலைவா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ஃபைசர் இணைந்திருக்கின்றார். எட்டியாந்தோட்டை வடத்தட்டில ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே இவளை. கலை செல்வி வந்துக்கிறாங்க. தம்பளகாவமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டீனா இணைந்துக்கிற இதேவளை. கொழும்பு 15 மோதுரையிலிருந்து தார்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். தரணியகலை கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேகலா வந்துக்கிறாங்க. எட்டியாந்தோட்டை விஓயாவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வடமாகாணத்தில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளுக்கு ஜப்பான் தொடர்ந்தும் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. இதற்கான புதிய திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் சுமார் 14.80 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1,90,000 அதிகமான சதுர மீட்டர் நிலப்பரப்பு கண்ணிவெடிகள் அகற்றப்பட்ட பகுதியாக மாற்றப்பட உள்ளது. இதன் மூலம் 7,000 அதிகமானோர் தமது காணிகளுக்கு திரும்புவதற்கும் 11,500 அதிகமானோர் தடையின்றி பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளுடன் 34 வயதான தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: மேற்கு கரையின் ஜாலூர் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் சீரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பில் பங்காளிகளுடன் அமெரிக்க நிர்வாகம் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேற்கு கரையில் எந்த தரப்பினராலும் முன்னெடுக்கப்படும் குற்றவியல் வன்முறைகளை அமெரிக்கா கண்டிப்பதாகவும் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை ஆதரிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஹம்பாந்தோட்டையிலிருந்து மர்சூக் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: சரி, இப்ப அம்பாந்தோட்டையே அதிருது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் வானொலி பண்ணி சத்தத்தை குறைப்போமா?
1: சூப்பரான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, இப்ப வந்து ரொம்ப உற்சாகமா சோக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதுதான்.
1: இணைந்து
0: பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிதா தாத்தா, பதினாறு முன்தாஸ் மேகம், அன்றாடிபுரம் பாரு, அர்பா நகர் பர்ஜா தாத்தா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போமே.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான சோக பாடலின் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் குழம்பு 14 முந்தாஜ் பேகம் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. வளமை போல் என்றும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நீ நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேர்னட்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போன்று நசார் வந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து. இனிமையான சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் முகமது ராஃபி இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வளை. அண்ணா வணக்கம், நான் மானிப்பாயிலிருந்து சந்திரன் தேவி இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று ஆந்தனி ஜூட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மண்டார வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் குணசீலன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜகோபால் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறதே வேளை. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள். நான் அர்ஜுனன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் அன்பான வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவிகளோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இதேவேளை நிசா வந்திருக்கின்றார் மாவனல்லையிலிருந்து. அதே போன்று பாலா கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். இதேவேளை ஊர்குடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல மணிவண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் நஸ்லியா அணிந்திருக்கின்றேன். இன்னை நிகழ்ச்சியில் அணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெண் புறா பாடல் ரொம்ப பிடித்த பாடல், நான் கலைச்செல்வி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை. நோவுட் சிவா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பன்னீர் இணைந்திருக்கின்றேன். வசந்தம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி அதிலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று மொரீன் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க கிருபா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இதே வேளை ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பா.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் செங்கலடியில் இருந்து குமார் வந்திருக்கின்றார். வணக்கம் குமார்.
1: வணக்கம் குருவா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலன்.
0: சரி, இப்ப நானும் நல்லா இருக்கிறேன். சோக பாடல்களை கேட்கிற பொழுது உங்க மனசு என்ன சொல்லுது?
1: பழைய 82, 83
0: சரி, பல பிரச்சனைகளை வந்து நீங்க கடந்து வந்துக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்றீங்க. ஆனா நீங்க தான் லவ்வே பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்களே, அது உண்மையா? அந்த நாள் குமார், இப்ப பாடல்களை கேக்குற நேரம் அந்தந்த ஞாபகங்கள் வந்து
1: போகுதுன்னு
0: கொஞ்சம் கூடுதலா யோசிச்சா அங்கால அடுத்த பக்கத்தால வரும். என்ன எங்கேயோ போகுது கதை. அதுதானே, தேவையில்லாத கதையெல்லாம் கதைச்சிட்டா வீட்டுக்குள்ள இருக்கல.
1: அதுதான்,
0: அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் ஒரு கால பாடல்கள் பாட்டு தானே நான் கேக்குறேன். சரி சொல்லுங்க குமார், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: இந்த நேரம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்காகவும், ராகம் சுகமானது உங்களுக்கும் எனக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்காக
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:51. இந்த நேரம் பொகவந்தலாவிலிருந்து கோமதி, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நான் நினைக்கிறேன் இன்னைக்குதான் என்னோட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. இன்முகத்தோடு வரவேற்கிறது. சரி சொல்லுங்க, வசந்தம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இப்ப. சரி, என்ன நிகழ்ச்சிகள் பிடிக்கும் உங்களுக்கு? கோமதி, எந்த பாடசாலையில் நீங்க படிச்சீங்க? அப்படியா, நிறைய நண்பர்களோட நண்பிகளோட எல்லாம் இப்ப அவ்வளவு தொடர்பு இல்லாம போயிருச்சேன?
1: அதனால
0: கோவிச்சிடக்கூடாது இல்லையா? சரி சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிகள்.
1: நன்றி.
2: காத்து திரும்புமா?

ஒலிக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபினா.

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: செப்டம்பரில் நாணய கொள்கையில் மாற்றமில்லை, மத்திய வங்கி அறிவிப்பு. இந்திய பாஜக செயலாளரை சந்தித்து கலந்துரையாடிய டில்வின் சில்வா. ரத்தினபுரியின் சில பகுதிகளுக்கு இன்று 13 மணி நேர நீர் வெட்டு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. 8 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கவில் வர்த்தகர் கைது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஒருநாள் கொள்கை வட்டி வீதத்தை தற்போதுள்ள 8.75% மட்டத்திலேயே தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் மாறிவரும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் எதிர்கால நிலைமைகளை கவனமாக பரிசீலித்ததன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2026 மே மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இறுக்கமான நாணய கொள்கையின் தாக்கம் மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாணய கொள்கை சபை விசேட கவனம் செலுத்தியுள்ளது. 2006 முதல் 6 மாதங்களில் இலங்கையின் பொருளாதாரம் 4.7% உண்மையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் நிலையான மட்டத்தில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 2026 ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டின் நடப்பு கணக்கில் உபரி நிலை பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மதிப்பிட்டுள்ளது. இந்திய மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஜனதா விமுக்தி பிரிவினரின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருடன் கலந்துரையாடியுள்ளனர். பாரத ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் மக்கள் விடுதலை முன்னணியின் டில்வின் சில்வா தற்போது இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது பாரத ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை சந்தித்த இலங்கை குழுவினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி மற்றும் அதன் அமைப்பு முறை, இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கும் தலைமைத்துவம் மற்றும் இந்தியாவின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. இதேவேளை இந்திய இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் இரு நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான நட்பையும் புரிந்துணர்வையும் மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இந்த கலந்துரையாடலின்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாயக்க ஆகியோருக்கு எதிராக பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. இதன்படி சட்டமாதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வழக்கை இன்று மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். கடந்த 24 மணித்தியாளங்களில் கடுகர்ணாவ மற்றும் கிரிந்திவல போலீஸ் பிரிவுகளில் 2 கொலைச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 2 சம்பவங்களும் நேற்று பதிவாகியுள்ளன. கிரிந்திவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இம்புல்ஹேன பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு 75 வயதுடைய பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளின்போது வீட்டிலிருந்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் எழுதியதாக சந்தேகிக்கப்படும் கடிதம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த கொலையை உயிரிழந்த பெண்ணின் கணவரே புரிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை. சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான கணவர் வேங்குட பகுதியில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் மற்றும் சந்தேக நபரின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வத்துப்பட்டிவல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடுகண்ணாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பலுங்கல பகுதியில் போத்தலால் தாக்கப்பட்டு காயமடைந்த 39 வயதுடைய நபர் ஒருவர் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதையடுத்து போத்தலை உடைத்து அவரது மார்பு பகுதியில் குத்தியதனாலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகி கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரத்தினபுரி கொலன்ன நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக பல பகுதிகளில் இன்றைய தினம் 13 மணி நேர நீர் விநியோகம் தடைபட உள்ளது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்று காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நீர் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 8 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் ரத்மலான ஜாய்மாவத்த பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என தெரிய வருகிறது. ஒமானிலிருந்து டோஹாவுக்கு சென்ற அவர் அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவரது பயணப்பொதியில் பிஸ்கட் மற்றும் சாக்லேட் உறைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ 994 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 10 பொதிகளாக இந்த போதைப் பொருள் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலைய வளாகத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதே போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேனவின் ஆலோசனையின் பேரிலும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HMCP ஹேரத்தின் கண்காணிப்பின் கீழும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாணத்தில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளுக்கு ஜப்பான் தொடர்ந்தும் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. இதற்கான புதிய திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் சுமார் 14 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1,90,000 அதிகமான சதுர மீட்டர் நிலப்பரப்பு கண்ணிவெடிகள் அகற்றப்பட்ட பகுதியாக மாற்றப்பட உள்ளது. இதன் மூலம் 7,000 அதிகமானோர் தமது காணிகளுக்கு திரும்புவதற்கும் 11,500 அதிகமானோர் தடையின்றி பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானந்துறை வலான பகுதியில் வர்த்தகர் ஒருவர் நேற்றிரவு கடத்தப்பட்டிருந்த நிலையில் மினுவன்பிட்டிய மயானத்திற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளார். மனைவி மற்றும் 2 மகள்களுடன் காரில் பயணித்தபோது மற்றொரு காரில் வந்த இனம் தெரியாத குழுவினர் அவரது வாகனத்தை தாக்கி கண்ணாடிகளை உடைத்து அவரை கடத்திச் சென்றதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த வர்த்தகரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். பணத்தகராறு காரணமாக கடத்தல் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கும் நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுகின்றன. அமெரிக்க படைகள் வெளியேறுவதனால் ஈராக்கில் ஈரானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈராக்கில் பாதுகாப்பு வெற்றிடம் ஏற்பட்டு IS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் தலைதூக்கும் வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கு பின் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறுவது அண்டைய நாடான ஈரானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஈராக்கின் உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நிலை உருவாகியுள்ளது. அணு ஆயுதங்கள் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் போன்ற பேரழிவு ஆயுதங்களை ரகசியமாக தயாரிப்பதாக கூறி மேற்காசிய நாடான ஈராக் மீது 2003 ஆண்டில் அமெரிக்கா போரை ஆரம்பித்தது. ஈராக்குடனான போருக்கு பின்னர் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக அமெரிக்க படைகள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் அமெரிக்காவில் கடந்த முறை ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் தலைமையிலான அரசின் காலத்தில் ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் படிப்படியாக வெளியேறும் என அறிவிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரானுக்காக ஆயுதங்கள் மற்றும் ஆயுத உதிரி பாகங்களை கொள்வனவு செய்யும் வலையமைப்புடன் தொடர்புடைய 13 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க திரைசேரி மற்றும் ராஜாங்க திணைக்களங்கள் இணைந்து ரஷ்யா, சீனா, ஹாங்காங் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் உள்ளவர்களுக்கு எதிராக இந்த தடைகளை விதித்துள்ளன. ஈரானின் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஆயுதங்கள் மற்றும் அவற்றுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ள இவர்கள் உதவியதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான திட்டங்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் இந்த தடைகளுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஈரானுக்கு பொருள், தொழில்நுட்பம் அல்லது நிதியுதவிகளை வழங்கும் தரப்பினரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் நேபாள் அணிகளுக்கு இடையிலான காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டி கடும் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாத நிலையில் கைவிடப்பட்டது. குரோக்கி விளையாட்டுப் பூங்காவில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் மைதானம் நீரில் மூழ்கியது. இதனால் ஜப்பான் நேரப்படி காலை 8:20 போட்டி அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டது. தொடரின் விதிமுறைகளின்படி போட்டியை நடத்த முடியாத சந்தர்ப்பத்தில் அதிக தரவரிசையில் உள்ள அணிக்கு அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு வழங்கப்படும். இதற்கமைவாகவே இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இந்திய பாஜக செயலாளரை சந்தித்து கலந்துரையாடிய டில்வின் சில்வா. செப்டம்பரில் நாணய கொள்கையில் மாற்றமில்லை, மத்திய வங்கி அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. 8 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கவில் வர்த்தகர் கைது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

இனிமையான சுப்ரான பாடல்களோடு சந்தோஷமாக மதிய நிறுப்புதலும் நிகழ்ச்சியோட ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அதிரடியா அட்டகாசமாக நினைந்திருக்க போறீங்க. 3 மணி வரை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா முதிக்கொண்டு எங்களுக்கு இப்பொழுது முதல் அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112-8255-0001 அல்லது 0112-8255-111 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். ஒலிக்கவிருக்கின்றது பாடல் இது, கல்லூரி வாசல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12 மணி 20 நிமிடம் மற்றும்

0: இனிமையான பாடல் ஒலி தூய்தல் நேரம் 2:26 ஆகின்றது. இந்த நேரம் அளிப்பில் பாலகிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியின் முதல் சதமா பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, வீட்லயா வேலையா?
1: என்ன சமைக்க
0: முதல் நேரா இன்னைக்கு
1: எடுக்கவே இல்ல.
0: சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாலகிருஷ்ணகுமாரி உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை அப்படின்னு சொன்னா எந்த நடிகையை சொல்லுவீங்க?
1: விஜய்.
0: விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் ஹீரோ யார பிடிக்கும்? ஹீரோயின்
1: ஹீரோடா
0: நடிகை
1: நடிகை சிம்ரன்.
0: சிம்ரன், வா, ஓகே, சூப்பர். சரி, அடுத்த பாடல் யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: மகள் சுகதிக்காகவும் மருமை சுரட்சிக்குமாருக்கும் மகள் சுகத்தனுக்காகவும் மருமதி பேரப்பிள்ளைகளுக்காகவும் பேச்சிக்காகவும் அருமணி அம்மாக்காகவும் வருஷத்துக்கு கேட்டு அனைத்துக்கா இந்தியர்களுக்கு ஹஸ்பண்டுக்காகவும் வீட்டுல இருக்க அனைவருக்காக.
0: சரி, ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அனைவருக்காகவும் சந்திப்போமா. திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் எடுத்து

0: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: தற்போது 12:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: பாடல்களோடு உற்சாகமாக மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சரி, இந்த நேரம் வந்து நவ்ஷாட் இணைந்திருக்கிறார். அழைப்பில் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நவ்ஷாட்? சரி, ஓகே. இப்ப எங்க இருக்கிறீங்க, வேலையா?
2: ஆமாக்கா, வேலை. 2 மணிக்கு.
0: அப்படியா? இன்னும் இல்ல,
2: ரொம்ப சூடா இருக்காது.
0: சரி, இங்கேயும் வந்து அப்படியேதான். சரி, ஓகே. நவ் ஷாட் அப்புறம் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும்
0: நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க.
2: உங்க வீட்ல எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க நவ் ஷாட். அப்புறம் சொல்லுங்க, இதே உற்சாகத்தோட அடுத்த பாடல் யாருக்காக அப்படினு சொல்லி.
2: அம்மாளுடைய ஜெமிலா, அம்மாளுடைய
0: ரொம்ப ரொம்ப நன்றி நவ்ஷாட் நிகழ்ச்சியோடு எனது கொண்டமைக்கு.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கு செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். ஒலிக்க வருகின்றது பாடல் வான்மதி, திரைப்படத்திற்காக

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒரு அழகான பாடல் ஒளித்தோய்ந்தது வான்மதி திரைப்படத்திற்காக. நேரம் இப்போது 12:51 ஆகிற நேரம் அழைப்பில் பாக நேரிலிருந்து கோகிலன், வணக்கம்.
2: வணக்கம் அக்கா,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா சுகம், நீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இதுவரை கேட்ட பாடல்கள் கோகிலன் உங்களுக்கு சொல்லுங்க.
2: அழைப்பு
1: கொஞ்சம் சிக்கலா இருக்கே கோகிலன், பிடிச்சிருக்கா பாடல்?
2: கொஞ்சம்
1: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா?
2: நாங்க
1: பாடல் கேட்கலாம், சரியா?
2: என்ன
1: பாடல் சொல்லுங்க கோகில.
2: வானத்தை போல படத்துல இருந்து மைனாவே மைனாவே
1: பாட்டு. மைனாவே மைனாவே பாடல்,
2: இது என்ன மாயம்?
1: ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
2: அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: சரி சரி ஓகே.
2: அம்மா பாகாவும் மகனுக்காகவும் சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும் எல்லா சொந்த பந்தங்களும் கேட்போம் மகா.
1: சரி, அனைவருக்காகவும் அந்த பாடல் வருது. ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகடாத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. அவர் வெளியிட்ட கருத்துக்கள் இஸ்லாம் மதத்தை அவமதிப்பதாக தெரிவித்து சட்டம் அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது ஞானசார தேரர் மீது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவர் சுகவீனமடைந்துள்ளதாக தெரிவித்து மருத்துவ அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த மருத்துவ அறிக்கையில் நீதிமன்றம் திருப்தி அடையாததுடன் பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை கருத்தில் கொண்டு இந்த பிடியாணை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: உக்ரைன் தலைநகர் கியேவ் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல்களில் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பல இடங்கள் சேதமடைந்துள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மூவரில் ஒரு குழந்தையும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: உலகம் மாறும் ஒவ்வொரு

0: அவள் வருவாளா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் இந்த மனத்திலத்தின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 1:09 நிமிடமாக நேரம் அளிப்பில் முஸ்தகின் வணக்கம். முஸ்தகின் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிகழ்ச்சியில இன்றைய தினம் இணைந்திருக்கிறீங்க. பிஸி ஆயிட்டீங்களா? சரி, சாப்பிட்டீங்க தானே மதியம்? அப்படியா? சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா முஸ்தகி? அது சரி, ஓகே. ரீசெண்டா என்ன திரைப்படம் பாத்தீங்க முஸ்தகி? ரீசெண்டா அண்மையில என்ன திரைப்படம் பாத்தீங்க நீங்க? இடைக்கால நடிகர்கள்? சரி சரி, ஓகே முஸ்தகின். இதே மகிழ்ச்சியோட அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: பாடல் கேட்பதற்கு அனைத்து வசந்த உறவுகளுக்கும் எனது மனைவி பிள்ளைகளுக்கும் எனது பாடலுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் எனது பிறப்புள்ளையிலான உமர் யூசுப்
0: இணைந்து கொள்ளலாம்.

0: நலன்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் வெயிலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
8: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
9: பொருளாதாரமோ பட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: இனிய விலையை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி தொழில் இந்த நேரம் 1:28. இந்த நேரம் அப்படியே நாங்க பாதுக்கிய பக்கம் போயிட்டு வரலாம். சின்ன தம்பி என்ன இருக்கிறார் அங்கிருந்து? வணக்கம்.
1: அன்புள்ள சகோதரிக்கு மிக மணிய நேர வணக்கம் சகோதரி. நான் பாதுக்கை சின்ன தம்பி.
0: குதூகலமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி. நீங்க நல்ல சுகமா இருக்கின்றீர்களா?
0: நானும் உங்களை மாதிரியே நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, வேலையா என்று வீட்லயா?
1: வேலை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சகோதரி.
0: சரி, ஓகே. லைஃப் எல்லாம் அப்படி போகுது?
1: போயிருக்கு சகோதரி.
0: ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், மதியம் சாப்பிட்டீங்களா?
1: யாருக்காக
0: சொல்லுங்க?
1: இந்த பாடலை நீச்சிகளை தொழிற்சொலை தோற்றத்தில் இருக்கும் எனது அன்பு மனைவி பூமிச்சா சின்னத்தம்பி, நித்திய பிரபா சிறீதரன், சாரங்க பிரபா அபிசரன், கிஷான பிரபா நாகேந்திரன், தொழிற்சொல டெய்லடிசன் ரவிச்சந்திரன், சலூன் ராஜசுலோசன, தேகராஜா கவிதா மற்றும் அல்வாத்துரா உமாச்சந்திரன், வகத்தோட்டம் சென்னியா மகாதேவன், திகழ ரமணி திலிச்சன் மல்லிகா மற்றும் மட்டக்களப்பு அமுதவள்ளி, விஜயகுமார் அதிபர், கிழவனன், இதோசனன், ரத்தனா தர்சனா, பகுடாவெளி அழகசுந்தரம், முன்றாகல தனலட்சுமி, கிரியல ராஜலட்சுமி, வத்தல ஐயா கண்ணில், பணவத்த முதலாம் பிரிவு சரோஜினி, இங்கிரிய ரவி, பெரிய குடியாக அன்பு தம்பி வசத்துக்குமார், ஏவாகம பாதுக்க துரைராஜ், எட்டியாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன், புரட்டம் என்ற சொக்கலிங்கம் முத்துக்குமாரி, பரிசுரை அருள்மொழி, நவளைப்பட்டி அந்த அன்பு அக்கா ஜெமிலா செஞ்சி நுபா மற்றும் தம்புலா சுப்பய ஆகா, நாகசன ஐயத்துறை சண்முகநாதன், எட்டியாந்தோட்ட சிவாஜிவிலாஸ் அதிபர்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். சரி சின்ன தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்காகவும். அடுத்து சூரியவம் சத்திரை விடத்தில் இடம்பெற்ற பாடல்

0: வசந்தமிப்பின் 1:35 ஆகின்றது. இனிமையான பாடல்களோடு மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களோடு இணைந்திருக்கிறார் இயேசுதாஸ். வணக்கம்.
1: வணக்கம் ருஜினா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா ஹாப்பியா இருக்கிறோம்.
0: சரி, ஓகே. அவரும் சொல்லுங்க பாக்கலாம், ஊரெல்லாம் எப்படி இருக்கு ஜேசுதாஸ்?
1: அன்பு மகன் ஜேசுதாஸ் அப்படின்னு சொல்லணும்.
0: சரி, உங்களுடைய அன்பாக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? சரி, அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாராக ஜேசுதாஸ் உங்கள்ட்ட கேட்கணும். ஒரு சூப்பரான பேர் உங்களுக்கு, இந்த பேருக்கு ஏற்றாற் போல் ஒரு அருமையான பாடல் நீங்க பாடுவீங்க அப்படின்னு
1: நினைக்கிறேன்.
0: இந்த நிகழ்ச்சி இன்னும் மெருகூட்டணும், அதுக்காக
1: கேட்டேன்.
0: ஆமா, படமாட்டீங்களா?
1: சரி, பாடுறேன். கண்ணே கலைமானே, கண்ணின் மயில இல்ல உன்னை, அவளைத்தான் தெரியும்.
0: சரி, பாடல் யாருக்காக? அடுத்த பாடல்
1: வசந்தம் சொந்தங்கள் எல்லாம்.
0: சரி, அனைவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு ஜேசுதாஸ். நன்றி.
1: நன்றி.
0: சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் உன்னை கொடு என்னை தருவேன் திருப்பதற்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: இப்போது மதியம் 1:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 5 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

இசைப்புயலின் இசையில் கருத்து மாத்திருப்பதற்காக அந்த பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:46 நிமிடம். இந்த நேரம் எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. குறிஞ்சாக்கடியிலிருந்து அசுருடையின் இருந்திருக்கிறார். அன்பான மதிய பொழுது வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்ணியாலிருந்து இணைந்திருக்கிறார். திபிகாசிலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு வளமை போலவே தையல் வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பூனாவிலிருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார். ஜனா சுஹித் இணைந்திருக்கிறார். தர்ணிகல நூறிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல இங்கிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். பிரசாத் சிராஜ் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே போல வந்து புஷ்பராஜ் சுதன் நீண்ட நாட்களின் பின் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நானோயால இருந்து அவர். அதே போல எங்களோட வந்து கொழும்பு 15 இருந்து தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. பாலா ராஜகோபால் இணைந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து பதிமலர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து ருவான் வெள்ளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி மது பிரபு, அதே போல வந்து கணேசன், ரஞ்சிதா, விது, சயன் காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பெனடிக்ட் இணைந்திருக்கிறாரு உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு. குணசீலன் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளவட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். ஆரியம்பதி இதயரத்னம் இணைந்திருக்கிறார். கரோலினாலிருந்து ஆகாஷ் இணைந்திருக்கிறார். அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறார். சாமிமலை சிங்காரவத்தியிலிருந்து இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனத்தியலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன்.

0: நேரம் இப்போது மதியம் 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அதிபுக நெடுஞ்சாலைகளில் ஷீட் பெல்ட் அணியும் சட்டத்தை மீறிய 2000 மேற்பட்டோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19 தேதி முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் போதே இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களில் ஷீட் பெல்ட் இடை பொருத்தப்பட்டிருந்த போதிலும் அவற்றை அணியாமல் பயணித்த 1000 மேற்பட்டோருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதிபுக நெடுஞ்சாலைகளின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் அனைத்து வாகனங்களும் தொடர்ச்சியாக சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். காலி பத்திகம ஹல்பத்துட்டு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கஹவத்த பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைதானார். அவரிடமிருந்து 6 கிராம் 100 மில்லி கிராம் போதைப்பொருள் தொகையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்திகம நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியுள்ள நிலையில் அமெரிக்க வாக்காளர்களுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது. நவம்பர் 3 நடைபெறவுள்ள அமெரிக்க காங்கிரஸ் தேர்தலில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அரசியல் கூட்டாளிகளுக்கு எதிராக வாக்களிக்குமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெளிநாட்டு ராணுவ தலையீடுகள் மற்றும் இஸ்ரேலுக்கான ஆதரவை எதிர்ப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: ரஷ்யா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அது. நேரம் 2:10 ஆகின்றது. மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் அடுத்த குதூகலமா எங்களோடு இணைந்திருக்கிற சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வாழ்த்துக்கு
0: சொல்லுங்க. உங்க வியாபாரங்கள் எல்லாம் எப்படி போகுது பேக்கரியில? சிறப்பு சிறப்பு. சாப்பிட்டீங்களா?
1: இல்ல அக்கா. உங்களை போல தாக்கா?
0: என்ன போல?
1: கொஞ்சம் வேலை முடியும்க்கா.
0: சரி சரி ஓகே. எப்ப உங்களுக்கு விடுமுறை?
1: முதல்
0: நிகழ்ச்சி அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது. கேட்டு பார்க்கலாம்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
6: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
7: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
8: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
9: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: ஒன்ஸ் மோர் திரைப்படத்துக்காக பெற்று ஒரு அருமையான அட்டகாசமான பாடல் நிகழ்ச்சி அளித்து வந்தது. மதிய நேர புதுக்கிழமை நிகழ்ச்சி அடைந்திருக்கும் நேரம் 2:31. வணக்கம் செல்வி.
1: வணக்கம்.
0: சரி, எப்படி இருக்கீங்க?
1: இன்னும்
0: இல்ல. நீங்க?
1: நான் சாப்பிடுறேன்.
0: ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு கூட வீட்டுல செல்வி? சூப்பரான பாடல்கள் ஒலிக்க தயாரா இருக்கு. தொடர்ந்து வசத்தோடு இருந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: அம்மா சரஸ்வதி, கணவர் வில்வராஜா, மகன் கிழதிதன், இலக்கியன், சரணிகா, மத்தன் தினோப்பா, சுஜிதா, இதன் பேரப்பிள்ளைகளான தியானிகா, அடஸ்தான், உடன்புறவு அண்ணன் குமரவர் சிந்தேரியை சேர்ந்த குமரவர் அண்ணாவுக்கு அவங்க நல்ல நல்ல பாட்டு சாங்கக்கா.
0: சரி, அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒளிக்க வருகின்றது. உனக்காக எல்லாம் உனக்காக.

0: கண்ணெதிரி தோன்றினால் திரைப்பட பாடல் ஒழித்து ஓய்ந்த நேரம் 2:41 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: சுபஹிட் பாடல்களோடு குதகலமாக மத்திய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை எடுத்துக் கொள்ளலாம். உதயகுமார் இணைந்திருக்கிறார் அவிசாவளியிலிருந்து. அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பு மனைவி சந்திரிகா, அதே நேரத்தில் மினுஷா, பிரவீன், தனு, கணபதி பிள்ளை இவங்க எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். ஜெயகாந்த் ஆகாஷ் ராம்போடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அப்படியே நாங்க உடனே தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வரலாமா? தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் உறவுகளுக்காக பாடல் பிரிவு கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஹட்டன்லிருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். அவரும் தேவானே, நிர்மலா தேவி, பவன்ராஜ், துஷ்யந்தினி, லிதுஷரன், குழந்தாய் அவங்களுக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அடுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களோட வந்து ராஜு இணைந்திருக்கிறார். அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா காமடுவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் பிபி கட்டு ஸ்பெஷலா மல்லிகா, யஷோ, அபி, அதே போல ராஜாக்காக ஒரு அருமையான பாடல் பிபி கட்டிருக்கிறார். ஆகாஷ் கரோடினாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தமிழ்நாடுலேருந்து பால கார்த்திகா சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறார் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு. ராஜகோபால் பாலா வெலவத்திலிருந்து இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 முத்தாஸ் பீகம் இணைந்திருக்கிறாங்க. சிவகுமார் இணைந்திருக்கிறார். அவரும் தமிழ்நாடு சேலத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல ரோஜா இணைந்திருக்கிறாங்க. நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன் ரோஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உறவுகளுக்காக அவங்களும் பாடல் பிபி கேட்டிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் பாட்ஷா திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் அடுத்து

வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். Take care.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த டே.
1: ஒலிக்காரபிக்கும் அருணாச்சலம் திரைப்பட பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்தி இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் என்று சொன்னங்களே.

0: நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நன்றி ரோபினா.
1: நிரம்பி பொழுது மாலை 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தனக்கு எதிராக பிறப்பித்திருந்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரோஹன் தபேசூரிய உள்ளிட்ட மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் அக்டோபர் 7 முதலாம் வாசிப்பிற்காக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் நவம்பர் 12 வரவு செலவு திட்ட உரையினை முன்வைக்க உள்ளார். அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நவம்பர் 12 முதல் டிசம்பர் 14 வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை டிசம்பர் 14 மாலை 6 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: லட்சத்தீவுக்கு மேற்கே அரபிய கடற்பகுதியில் சுமார் 526 கிலோகிராம் போதைப் பொருட்களை கடத்திச் சென்ற ஈரானிய படகொன்றை இந்திய கடலோர காவல் படையினரும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் இணைந்து கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 3000 கோடி இந்திய ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. நம்பகமான உளவு தகவலின் அடிப்படையில் கடந்த 25 இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக இந்திய கடலோர காவல் படை தெரிவிக்கின்றது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் ஹெரோயின் மற்றும் மெத்தமைட் எனப்படும் ஐஸ் போதைப் பொருளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகை இயக்கிய 5 பாகிஸ்தான் பிரஜைகளும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியும்

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல பக்கம் கூட இணைந்திருக்கலாம். இந்த நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்களும் வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் சுமார் 600,000 மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பான அல்லது தற்காலிகமாக வீடு இல்லை என்று வீடு வசதி கட்டுமானம் மற்றும் நீர் வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க வந்து தெரிவித்திருக்காரு. தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய போதே இவர் வந்து இந்த விடயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிக்கான திணைக்களத்தின் December 2024 தொகுக்கப்பட்ட தரவுகளின்படி இலங்கையில் வந்து சுமார் 6.1 மில்லியன் குடும்பங்களுக்கு மொத்த வீடு அலகுகளின் எண்ணிக்கை வந்து ஏற்றத்தாழ்வு 6 மில்லியன்ல உள்ளதாக அவர் வந்து தெரிவித்திருக்காரு.
0: எத்தனை மாநாடு பார்த்திருப்போம் இல்லையா நந்தி? ஆனா இந்த மாநாடு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு மாநாடு தான் இது. என்ன மாநாடு அப்படின்னு சொன்னா, இலங்கையில முதன்முறையாக நடத்தப்படுகிறது உலக பாம்பு மாநாடு தான். இந்த வருடம் ஆரம்ப விழா சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்பிக்க பட்டபெந்திய அவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற இருக்கிறது. பாம்புகள், அறிவியல், சிற்றினங்களின் உயிர் வாழ்தல் மற்றும் இலங்கை என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த அனைத்துலக மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு அறிஞர்கள், அதே போல ஆராய்ச்சியாளர்கள், சூழலியலாளர்கள், துறைசார் நிபுணர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கின்ற பாம்புகளின் பரம்பல், பாதுகாப்பு, அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் தொடர்பான முக்கியமான விடயங்கள் இந்த மாநாட்டில் கவனம் செலுத்த இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பாம்பு இனங்கள் அவைகளினுடைய உயிர் வாழ்தல் தொடர்பான சவால்கள், அந்த பாம்புகளில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த உயிர் வாழ்கிறது அந்த இனங்கள் இனங்களுக்கிடையில் இருக்கிற பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் கலந்துரையாடி அறிவை பகிர்ந்து கொள்ளவும் நிபுணர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு தளமாக அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே பாம்புகளை பாதுகாத்து அந்த இனங்களை பெருக்கி அந்த இனத்தை அழிவிடாமல் இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மாநாடு தான் இந்த வருடம் இடம்பெற இருக்கிறது. போலாமா
1: பார்க்கலாம் என்ன?
0: சரி ஓகே, அடுத்த நல்ல பாடல் வலது கேட்டுக்கொண்டு இருங்க. உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்

0: எம் குமரன் திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்படும் த இ கேட் எனப்படும் தனியங்கி பயணிகள் அனுமதி வாயில்களில் வந்து எண்ணிக்கையை வந்து 12 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. எனவே வந்து அமைச்சரவையில் வந்து அனுமதி பெற்றுள்ளதாக 4 தனியங்கி பயணிகள் வந்து அனுமதி வாயில் வந்து மேலதிகமாக 8 வாயில்கள் உட்பட மொத்தமாக வந்து 12 தாங்கி பயணிகள் அனுமதி வாயில்கள் வந்து அமைக்கப்பட உள்ளது. அதற்காக முறைமை முன்கோள் முறையை பின்பற்றும் கொள்வனவு செய்து நிறுவவும் பயணிகளை தொடங்குவதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனை வந்து அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த விமானத்தை பத்தி சொன்னது போல, குறிப்பாக இன்று சவுதி அரேபியாவின் வான்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த கிளேர் துபாய் விமானம் ஒன்று ஒரு அவசர சமிக்கையை வெளியிட்டு திடீரென தனது பயணத்தை மாற்றியதுனால கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக துபாயிலிருந்து டெல் அவிப் நோக்கி பயணித்த கிளேர் துபாய் விமானம் தான் F-Z 1073 என்ற விமான இலக்கத்துடன் இயங்கிய அந்த குறித்த விமானம் துபாய் சர்வதேச விமானத்தில் நிலையத்தில் டெல் அவிப் அருகிலிருந்து பென் குரியன் விமான நிலையத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஆனந்தி, அந்த விமான சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட 7700 என்ற கடத்தல் அவசர குறியீட்டை வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 7700 அப்படிங்கிற ஒரு விமானி அது அவசரத்துக்காக வெளியிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அது வந்துட்டு உண்மையிலே ஒரு அவசரமான ஒரு குறியீடாக இருக்கும். குறிப்பாக விமானத்தினுடைய பொதுவான அவசர நிலை ஏற்பட்டுள்ளதை குறிக்கும் இந்த சர்வதேச அவசர குறியீடாகும். என்ன விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். குறிப்பாக இந்த 7700 என்ற அவசர குறியீடு எதற்காக அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னா, விமானிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், மயக்கம் அல்லது பிரசவ வழியால உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அல்லன்னு சொன்னா, பெரிய ஒரு புயல்ல சிக்கி இருக்கிறது, பறவைகள் மோதி இருக்கும், இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இப்படியாவது விமானத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு இக்கட்டால நிலைமையில வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா தான் இந்த 7700 என்ற அவசர சமிக்கை பிறப்பிக்கப்படும். இது வந்துட்டு இன்றைய விமானத்தில் கிளேர் துபாய் விமானத்தில் இது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உடனே வந்துட்டு இது வந்து விமானம் கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இருந்தாலும் விமான கடத்தல் முயற்சி எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளேர் துபாய் விமானம் சவுதி அரேபியாவின் தபுக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக இறங்கி இருக்கிறது. என்னத்துக்காக இந்த 7700 என்ற அவசர குறியீட்டை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னானது, விமானத்தின் விமானிகள் இருவருக்கும் இடையில விமான அறைக்குள் ஏற்பட்ட இந்த கடுமையான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறதாம். இதனால தான் ஒரு அவசர சமிக்கை செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த விமானத்தின் பயணப்பாதை மாற்றுவதற்கு அவசர சமிக்கை வெளியிட்டதுக்குமான உத்தியோகபூர்வமான காரணம் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக வருகிறது.
0: நல்ல பாடல் கேட்கலாம்.

0: 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நல்ல பாடல் ஒன்று கேட்டீங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 3:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: டோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம், உலக சிறுவர் தினம்.
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
0: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.3.

0: சீமராஜா திரைப்படத்திற்காக டி இமானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல்.
1: நல்ல பாடல் உள்ள விட்டா யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி வரைக்கும் போட்டுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 உங்க வசனத்தோடு இணைந்திருங்க. நல்ல நல்ல பாடல்கள் வரும். குறிப்பாக இந்த சமூக வலைத்தளத்துல பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, புகைப்படம் எடுத்து இல்லையா அனந்தி, காணொலி எடுத்து அதெல்லாம் பதிவேற்றம் செய்தி, அதுல எத்தனை லைக் கமெண்ட்ஸ் இப்படி எல்லாம் பாக்குறதுங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு வியாதி. இப்ப வந்து ஏஐயும் வந்துட்டு தானே, அதுலயும் எடிட் பண்ணி விதவிதமாக போறது, அதுல எத்தனை லைக் கமெண்ட்ஸ் கிடைக்கும், யாரும் கமெண்ட்ஸ் பண்ணல, யாராவது தப்பா கமெண்ட்ஸ் பண்ணா ஏதாவது பேசிடுவாங்களோ, இல்ல இன்னாரு இன்னாருக்கு நல்லா கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு பண்ணல, இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஓமானை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒருத்தர், அதாவது 32 வயதான ஒருத்தர், ஒலாய்டிக் என்பவர் தான், ஓமான்ல முட்டையிடுவதற்காக கரைக்கு வந்த கடலாமை மீது அமர்ந்து புகைப்படம் எடுத்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தா அது அமர்ந்திருக்கு, அமர்ந்த போது வழிக்கு விழுந்திருக்கிறாங்க. சோ அதுக்கு பிறகு மறுபடியும் அமர்ந்திருக்கிறாங்க, அமர்ந்திருந்து புகைப்படமும் காணொலியும் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவருக்குடன் வந்த ஒரு அழகு கலை நிபுணரும் அதே மாதிரி இருந்து ஒரு புகைப்படம் காணொலியும் எடுத்திருக்கிறாங்க. அமர்ந்தது மட்டும் இல்ல பாருங்களேன், அதுல இனப்பெருக்கத்தை தடை செஞ்சது மட்டுமல்லாம, புகைப்படம் எடுத்து காணொலிகள் எடுத்து அதை தொல்லப்படுத்தது மட்டும் இல்லாம, அந்த அவருடைய கைகளில் வந்து ஆமை குஞ்சுகளையும் ஏந்திய மாதிரி இப்படி புகைப்படம் எடுத்து காணொலி ஆக்கி அதை சமூக வலைத்தளங்க பதிவிடப்பட்டுறாங்க. இந்த கடலாமை சம்பந்தமாக நிறைய இப்ப சர்ச்சைகள் வந்திருக்கிறது. அவர் புகைப்படம் எடுத்து காணொலி பதிவாகினதன் காரணமாக இத்தாலியை சேர்ந்த கடல் உயிரின பாதுகாப்பு திட்டத்தில் இந்த சம்பவம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, கடல் ஆமைகள் காட்டு உயிரினங்கள் என்பதனால் அவற்றை தொடுவதோ அல்லது புகைப்படங்களுக்காக பயன்படுத்துவதோ கூடாது என்று அந்த அமைப்பு கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவ்வாறான புகைப்படங்கள் இணையதளத்தில் பகிர்ந்தப்பட்டதை தொடர்ந்து வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு, இனி விடுவாங்களா அந்த ஒரு ஜீவனை கஷ்டப்படுதுன்னா விடுவாங்களா, அதுவும் முட்டையிடுவதற்காக வந்தது, எப்படி அதை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க இல்லையா, கட்டாயம் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறதான் பேசப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவங்க சமூக வலைத்தளங்களை மறுபடியும் வந்து நான் தெரியாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவங்க மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து இருந்தா ஓமான் சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் கடல் ஆமைகள் பாதுகாப்பு தொடர்பான அமைப்பு ஒன்றிடம் தனது வருத்தத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்.
2: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாம்பு சரி, கனடாவின் இந்த மொனிட்டோ மாகாணத்தில் உள்ள ஒரு பகுதியில வந்து முன்னைய விட இப்ப வந்து பாம்புகளின் நடமாட்டம் வந்து அதிகமாக காணப்படுவதாக வந்து மக்கள் வந்து தெரிவித்திருக்காங்க.
1: ஆரம்பத்திலேயே பாம்பு சொன்னதுனால தொடர்ச்சியா பாம்பு தானே இருக்கு.
2: சரியா இருக்கு. சரியா, கடந்த 2 வாரங்களில் தினமும் இந்த வலியொன்றை வந்து கையில் எடுத்து நிறைய பாம்புகளை பிடித்து, அது 30-க்கும் மேற்பட்ட அந்த பாம்புகளை பிடித்து அந்த வாளி அப்படின்னா அந்த ஒரு கூடைக்குள்ள வந்து போட்டு சேகரித்திருக்காங்க. சரியா, விளையாட்டு அரங்குகள் மற்றும் இடி பாடசாலை நிர்வாகம், அலுவலகம் மற்றும் முதியோர் இல்லம், குடியிருப்புகள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாம்புகள் வந்து ஆக்கிரமித்துள்ளதாக அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. தனது வாழ்நாளில் வந்து இவ்வளவு அதிகமான பாம்புகளை வந்து பார்த்ததே இல்லையா, இதுவே மிக மோசமான ஆண்டு என்றும் அவர்கள் வந்து கவலையிட்டிருக்காங்க. சரியா, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து இந்த பாம்புகள் வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிக்கப்பட்டதால் நகராட்சியினால் இவற்றிற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் தலைமை நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கு. இதனால வந்து இந்த பாம்புகளை என்ன செய்வது அப்படின்னு தெரியல. பாம்புகள் நெடுஞ்சாலைகள், வீதிகள் மற்றும் வீட்டு முற்றங்கள், பாடசாலைகள் என்ன நுழைவது, உள்ளுக்கு நுழைகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காவா. சரியா, குளிர் அதிகம் மற்றும் வெப்பநிலை குறையும் வரை இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு இந்த பாம்புகள் நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயோ, சொல்லும் போதே பயமாவே, அது என்னது, பாம்புனாலே பயம் தானே சொல்லுவாங்க, பாம்பென்றால் படையும் நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: படத்துல வந்துட்டு பாம்பு பக்கத்துல இருந்த நம்ம தலைவர் சொல்லுவார், பா பா பா, அங்கே வார்த்தைகளை வராது, இனி பாம்பு பக்கத்துல வச்சுட்டு பால் இருக்கும், பழம் இருக்கும், தூக்கம் வராது, பயம் மட்டும்தான் இருக்கும்.
2: ஆனா இவங்களுக்கு பயம் இல்லாம பாருங்க, அந்த பாம்புகளை பிடிச்சு சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னென்னமோ சேகரிக்கிறாங்க ஆனா பாம்புகளை சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம்
1: விரைவில்
2: விஷயமா தான் இருக்கு.
1: நம்ம நாட்டிலையும் பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் வரலாம், வந்தாலும் தப்பு இல்ல, இனி கடிச்சாலும் பாம்புக்கு அடிக்க கூடாது,
2: அடிக்க கூடாது.
1: ஆமா, சரி, அடுத்தது நல்ல பாடு, பாம்பு பாட்டு இல்ல, இது நல்ல பாட்டு கேளுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். ஒலிக்கும் பாடல் இது காலமில்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்துக்காக.

Music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக நாயக் ஆகியோருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக எதிர்வரும் நவம்பர் 11 தேதி மீண்டும் அழைப்பதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இவ்வழக்கு அழைக்கப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சமன் இயக்கநாயக் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். விசாரணைகளின் நிலைமை மற்றும் இச்சம்பவம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற வேண்டியதன் அவசியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அக்டோபர் மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று இரவு வெளியிடப்படவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் இந்த விலை திருத்தத்தின் கீழ் டீசல் 1 லிட்டருக்கு 70 ரூபாய் மானியமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளதன் காரணமாக தமக்கு பாரிய நட்டம் ஏற்படுவதாக விநியோகஸ்தர்கள் அரசாங்கத்துக்கு அறியப்படுத்தியுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை பேச்சாளர் சீன் பானல் தெரிவிக்கையில், ஈராக்கில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் முன்னெடுத்த ஆபரேஷன் என்ஹென் ரிசோல்வ் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து அமெரிக்க மற்றும் கூட்டணி படையினரும் ராணுவ உபகரணங்களும் ஏபிள் விமானப்படை தளத்திலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ISIL எனப்படும் இஸ்லாமிய அரசு அமைப்புக்கு எதிராக கடந்த 12 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதுடன் போர்க்கால கூட்டணி நடவடிக்கையிலிருந்து ஈராக் தலைமையிலான பாதுகாப்பு நடவடிக்கைக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே
5: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்.

0: மூசாவை தேடி ஈசன் கிட்ட துவாவும் செஞ்சிருக்கிறது. எப்படிப்பட்ட வரிகள் இல்லையா? சூப்பரான ஒரு நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு இரண்டாவது மணித்தால தொடு இணைந்திருக்கிறீங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க www.vasanthamegham.lk என்ற இணையத்தினூடாகவும். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டு மகிழ போறீங்க.
0: அமெரிக்கா பக்கம் போறோம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் அப்படிங்கறத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. வாஷிங்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்வொன்றில் தான் ஆனந்த் இந்த விஷயத்தை சொல்ல இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் சொல்லிருக்கிறாரு, ஈரான் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையில இருப்பதை குறிப்பிட்டு தான் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். ஈரான் ரொம்ப மோசமான ஒரு இக்கட்டினான சூழ்நிலை இருக்கு, அதனால மிக விரைவில் எங்களோட சொல் பேச்சுக்கு இணங்குவாங்க, போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த போர் முடிவதற்கான காலக்கெடு அல்லது அதற்கான திட்டம் தொடர்பில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள அமெரிக்கா ஒரு நாளும் அனுமதிக்காது அப்படிங்கறத ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆனந்தி, அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு கட்டார மத்தியஸ்தத்தில் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கட்டாரனுடைய தலைமைத்துவத்துக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என்று ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை நாளுக்கு நாள் இடம்பெற்று தான் இருக்கிறது. அதுல சில சட்ட சிக்கல்கள் வரும், இல்லது கருத்து முரண்பாடுகள் வரும், இல்லைண்டா யாராவது ஒருத்தர் இது சரியில்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு மறுபடியும் கேன்சல் ஆயிடும். இப்படி ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தார். இருந்தாலும் ஈரானுடைய இஸ்லாமிய இந்த புரட்சிகர காவல்படை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் வரப்போது தானே, அதுக்கு முன்னதாக அந்த நாட்டினுடைய வாக்காளரை நோக்கி 25 பக்கங்களை கொண்ட ஒரு திறந்த ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப் அவருடைய நிர்வாகத்தினுடைய கொள்கைகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வெளிநாட்டு போர்கள் இஸ்ரேலுக்கான ஆதரவை மாற்றி அமைக்குமாறும் அமெரிக்கா மக்களிடம் 25 பக்கங்களை கொண்ட ஒரு கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லானது, இந்த ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் அந்த கடிதத்தில் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய இந்த அணுசக்தி திட்டம் தொடர்பில் அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை ஈரான் இப்ப முற்றுமுழுதாக மறுத்திருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் எப்போதுதான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போது பாத்தீங்கன்னா சார், அமெரிக்காவின் நோவாடா மாகாணத்தில் உள்ள ஒரு பிரபலமான நீர் பூங்காவில் வந்து 296 டுடுல் ரக நாய்கள் வந்து ஒரே நேரத்தில் நீச்சல் குளத்தில் குதித்து புதிதாக கின்னஸ் உலக சாதனை வந்து நிகழ்த்தி இருக்குது. அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் தேசிய நாய் வாரத்தை முன்னிட்டு கடந்த 27 தேதி வந்து இந்த உலக புகழ்பெற்ற நீர் பூங்காவில் வந்து இந்த பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சான். சரியா, இதனை தொடர்ந்து வந்து டுடுல் பலுசா 2026 என்ற பேரில் வந்து இந்த நாய் பார்ட்டி நடத்தப்பட்டிருக்கு.
0: பாருங்க,
1: நாய்க்கெல்லாம் பார்ட்டி நடத்தா. சரியா, இதில் உலகில் பல பகுதிகளில் இருந்து 296 இந்த டுடுல் ரக நாய்கள் வந்து பங்கேற்றிருந்தது. இந்த நாய் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகில் மிக அதிக எண்ணிக்கையிலான நாய்கள் பங்கேற்கும் இந்த பார்ட்டியில் வந்து கின்னஸ் சாதனையை வந்து அதிக பூர்வமாக வென்றுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அடடோ, நாயெல்லாம் கின்னஸ் சாதனை படுத்திருக்கு.
0: முதல்ல நிக்கணும், அதுக்கப்புறம் குதிக்கணும், அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்கணும், இப்படி எல்லாம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இப்ப நம்ம பாட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கலாம் இல்லையா? அழகான ஒரு பாடல் அல்லன்னா,
1: இருமுகன் திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: போட்டு தாக்கில் இந்த மனத்தியாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்கலாம்.
2: ஒரு வைர வியாபாரி, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு விலை உயர்ந்த ஒரு வைரத்தை வாங்கி கொண்டு வர்றார். வந்ததுக்கு பிறகு ஒரு சில நாட்கள்ல அந்த வைரக்கல்ல ஒரு சின்ன விரிசல் விழுகுது. அதுக்கு பிறகு அவர், இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்லை நாங்கள் வாங்கி வந்திருக்கிறோமே, இது விரிசல் உடைந்து உடஞ்சி போனால் அது மொத்தமாக நட்டம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறையாயிரு. அவருடைய கவலைகள் அதிகரிக்கிறது. அவர் அந்த ஆசைப்பட்ட அந்த ஒன்று கிடைக்காம போகுது. அதுக்கு பிறகு அவர் பக்கத்துல இருந்து ஒரு வைர கடைக்கு போகிறாரு. இந்த வைரத்தில் ஒரு விரிசல் விழுந்துட்டு இதை எப்படியாவது சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதனுடைய பெருமதியெல்லாம் சொல்லி அந்த வைர வியாபாரி அந்த கடையில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிறகு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இது இரண்டாக உடைச்சா ரெண்டு வைரங்கள் கிடைக்கும், ரெண்டும் மிகப்பெரிய பெருமதியாக இருக்கும். ஆனால் இது சரியாக உடைக்காமல் தவறாக உடைக்கப்பட்டால் சுக்குநூறாயிரம், நீங்கள் மிக பெருமதியான வைரங்களை இழந்துருவீங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கெல்லாம் அவர்கிட்ட திருப்ப கொடுக்குறாரு. அவரும் பல கடைகளில் ஏறி இறங்குறாரு. எல்லாருமே இதையே தான் சொல்கிறாங்க, யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அந்த வைரத்தை உடைச்சி அவருக்கு சரியான முறையில் கொடுக்க விரும்பலை. வெளிநாடுகளுக்கும் போறாரு. வெளிநாட்டிலேயும் இதே பிரச்சனை தான் வருகிறது. அதுக்கு பிறகு வருகிறாரு. சில நாட்களுக்கு பிறகு ஒரு பழமையான ஒரு வியாபாரி இருப்பதை ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சு கொள்றாரு. அந்த கடைக்கு போறாரு. அந்த கடைக்கு போனதும் அந்த வைரக்கலை கொடுக்குறாரு. இதில் இருக்கிற விரிசல் எப்படியாவது சரி செய்து தர முடியுமா அப்படின்னு சொன்னதும் அந்த கடை வியாபாரி சொல்றாரு, இது ரொம்ப ஈஸியாக சரி செய்ய முடியும், ஆனால் இதுக்கு ஒரு பெருமதி இருக்கு, அந்த பெருமதியை நீங்க தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த வியாபாரி சொல்றாரு, இதை வந்துட்டு சரியா உடைக்கணும், இல்லைன்னு சொன்னா அது சிதைந்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இது ரிஸ்க் கூட அப்படிங்கிறாரு. நானும் பல இடங்கள்ல விசாரிச்சுட்டேன், எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, உங்களால முடியுமா இதை சரியா எனக்கு உடைச்சு தாரத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு, என்னால முடியும், நான் உடைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த விலைகளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சரி இவரும் ஒரு தொகையை தாரன், அந்த ரெண்டு வைரங்களையும் சரியாக உடைச்சா நான் உனக்கு இவ்வாறான பெருமதி ஒன்று தாரன் அப்படின்னு சொல்லதும் அந்த கடைக்காரன் சரின்னு சொல்லி இணைங்கினதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த அவருடைய கடை ஊழியரை கூப்பிடுறாரு. அந்த வைரக்கல்லை கொடுக்குறாரு. அந்த கடை ஊழியரும் அவருடைய உள்ளங்கையில் அந்த வைரக்கல்லை வைத்து அவரிடம் இருந்த அந்த சுத்தியலால் ஒரே ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த வைரங்கள் இரண்டாக பிளக்கிறது. ரொம்பவே அழகான இரண்டு வைரங்கள் அவருக்கு கிடைக்குது. அந்த வைர வியாபாரியிடம் அந்த கடை ஓனர் வந்து அந்த இரண்டு வைரங்களையும் உரியவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் சொன்ன பணத்தை வாங்குறாரு. அதுக்கு அவருக்கு ஆச்சரியம், அந்த வைரக்கல்களை பெற்றவருக்கு ஆச்சரியம், என்ன இவ்வளோ இடங்களுக்கு போனோம், இவ்வளோ வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனோம், ஆனால் யாருமே உடைக்கல, ஆனால் இவர் இவ்வளோ எளியாக அவ்வளோ அழகாக உடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிடும். அந்த வைரக்கல்லை வச்சுட்டு இருந்த அந்த ஓனர் இருக்கிறதுன்னு அந்த வியாபாரிக்கிடம் கேட்குறாரு. இவர் ரொம்ப காலம் உங்களோட கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாதியா அப்படின்னு கேட்கறது. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் ஒரு இரண்டு மூணு நாள் தான் வேலைக்கு வந்திருப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் இரண்டு மூணு நாள் வேலை செஞ்ச வேலைக்கு வந்தவருக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொன்னதும் அந்த கடை வியாபாரி சொல்கிறாரு அந்த வைரக்கல் வைத்திருந்தவரிடம், இது வந்துட்டு அவர் நீங்கள் எல்லாருமே கொடுத்தீங்க, எல்லார கடைக்காரன் கடை வியாபாரிகளிடமும் இந்த வைரக்கல்லை நீங்கள் கொடுக்கும்போது இதனுடைய பெருமதியை நீங்கள் சொல்லிடுங்க, இவ்வளோ பெருமதியான ஒரு வைரக்கல் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பயப்பட்டாங்க, உடைச்சா ரிஸ்க் ஆயிரும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமை மேலேயே அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது, ஒரு தடுமாற்றம் வந்தது. அதனால தான் யாருமே இதை உடைக்கல. இந்த தொழிலாளிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இது ஒரு வைரக்கல்லுன்னு தெரியாது, இதனுடைய பெருமதி என்ன அப்படிங்கிறது தெரியாது, அதனால தான் இதை உடைத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இதனிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லுது, நான் வந்து முன்னோர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க தானே, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயம் வந்துடுச்சுன்னு சொன்ன எங்களுடைய வாழ்க்கையில எங்களோட திறமை மேலே எங்களுக்கு பயம் வந்துடும், நம்பிக்கை இல்லாம போயிடும், பதட்டம் வரும், தடுமாற்றம் வரும், அந்த ஒரு வேலையை நாங்க சரியா செய்ய முடியாம போயிடும். எனவே நாங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையில முழு கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் அதை நாங்க சரியாக செய்ய முடியும்.
0: குட்டி ஸ்டோரி.

0: உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல்.
1: நேரம் 4:33.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம், உலக சிறுவர் தினம்.
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
6: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
7: என்ன வேணும்?
8: புது ப்ராஜெக்ட்
7: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
8: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. GI Box Park.

0: எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருக்கிறது பாடல்.
1: 102.6 102.8 பொழுதாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மோசமான ஒரு வானிலை எல்லா நாடுகளிலுமே இப்ப வந்துட்டு அவதானிக்கக்கூடியதாக இருக்கானுமே, குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த விமான நிலையத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள், விமானத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய்லாந்துல மோசமான ஒரு வானிலை, இதனால வந்துட்டு பயணிகள் கடுமையாக அவதிப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டை பார்க்கின்ற போது அவங்கள விட, அந்த மக்கள் காத்திருந்ததை விட அவங்க எடுத்துக்கு வந்த லக்கேஜ் தான் எக்கச்சக்கமாக குஞ்சு கிடக்கு. பார்க்கும்போது என்னடா இது, ஏர்போர்ட்டா இல்லை வேற என்னமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தாய்லாந்தில் நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக தாய் ஏர்வேஸ் விமானங்களினுடைய சேவை இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா. பல்லாயிரக்கணக்கான விமான பயணிகள் கடும் ஒரு அவதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பயணிகளுடைய பல்லாயிரக்கண பயணப்பொதிகள், ஒருத்தர் வந்தா ஒருத்தர் போகும்போது கட்டாயமே ஒரு 3-4 லக்கேஜாவது எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. அதனால ஒரு ஆட்கள் தொகை குறைஞ்சிருந்தாரு. இந்த லக்கேஜினுடைய தொகையை பார்க்கின்ற போது அது பாருங்களேன், அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பல்லாயிரக்கணக்கான பயணப்பொதிகள் லக்கேஜ்களும் பேங்காக் விமான நிலையத்தில் எங்கு பார்த்தாலும் தொங்கி கிடக்கிற ஒரு பரிதாப ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை விரைவாக சீர் செய்வதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சம்பந்தப்பட்ட விமான சேவை நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறது. பாவ மக்கள் இல்லையா.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி இலங்கையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மழை காரணமாக வீதி விபத்து வந்து அதிகமாக இடம்பெற்றுக்கொண்டிருக்கு. இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த TKR வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு மாணவர்களிடையே இந்த வீதி விபத்து சம்பந்தம் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக 2வது முறையாகவும் நடைபெற்று வருகிறது வெற்றிகரமாக.
1: சரி, ஊடகனை வழங்கிக் கொண்டிருக்கிறது ITN வசந்தம் FM வசந்தம் TV லக்கண்ட FM நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையவிட்டு

0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
5: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: ஒலக்காரமிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்னைக்கு ரெண்டு பேரும் வராங்க, யார் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரபு மற்றும் சிசுபி ரெண்டு பேரும் இணைந்திருப்பாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர்
1: மற்றும் ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.
0: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.

0: வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2026 ஆண்டின் முதலாம் மற்றும் இரண்டாம் இலக்க வெளிநாட்டு செலாவணி ஒழுங்கு விதிகள் மற்றும் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் 22 பிரிவின் கீழ் வெளியிடப்பட்ட கட்டளைகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. பார்லமென்ட் உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சு மற்றும் இலங்கை சுங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விரிவான கலந்துரையாடலின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஒழுங்கு விதிகளின் கீழ் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் முதலீடுகள், புலம்பெயர்ந்தோரின் சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வழிமுறைகள் மற்றும் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி இருப்பை பாதுகாப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டுப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. டித்வா சூறாவளியால் கடுமையாக சேதமடைந்த 600 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகளை புனரமைப்பதற்காக இலங்கைக்கு 110 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. உலக வங்கியின் கீழுள்ள சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தின் அவசரகால பதிலளிப்பு பிரிவின் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியிலுள்ள சந்தைகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கான போக்குவரத்து தொடர்புகளை சீரமைக்க பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை தாங்கும் வகையில் காலநிலை மாற்றத்துக்கேற்ற மீள்திறன் கொண்ட புதிய பொறியியல் தரநிலைகளுடன் இந்த வீதிகள் புனரமைக்கப்படவுள்ளன. காலின்கிராண்ட் பிராந்தியத்தை ரஷ்யாவின் நெருங்கிய பகுதிகளில் இருந்து தலைமைப்படுத்த நேட்டோ நாடுகள் முயற்சித்தால் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்து ராணுவ திறன்களையும் பயன்படுத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தெரிவிப்பின்படி நேட்டோவுக்கு ரஷ்யா அனுப்பியுள்ள ராஜதந்திர ஆவணத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பால்டிக் கடலை அண்மித்துள்ள காலின்கிராண்ட் பகுதியில் நேட்டோவின் ராணுவ நடவடிக்கைகள் நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயகரமான சூழலை உருவாக்குவதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மனத்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இந்திய நாளுக்கான மனத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: திருலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: வேண்டாம்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களோடு சந்தித்திருக்கிறோம். வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி.
3: வணக்கம் வணக்கம் பிரபு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம்.
2: சரி வணக்கம். நான் தான் பிரபு, உங்க பிரபு, உங்களிடமே வந்தாச்சு. ஓகே, ஒரு பெரிய ஒரு காலத்துக்கு பிறகு மீண்டும் வந்து உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எனவே இப்போ இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்காகவே வசந்தம் எக்ஸ்பிரஸ் வந்து வர காத்துட்டே இருக்கு.
3: ஆமா, அது மட்டும் இல்லாம நானும் கூட ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை உங்களோட சந்திக்கிறதுல உங்களோட ஷோ பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: சத்தியமா? தாராள பிரபு திரைப்படத்துக்காக.
4: காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காத

நேரம் இப்போது 5:17. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்

0: மற்றும் இதர பரிசுகளையும்
1: எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலவை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 பேச முடியாது, செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், வணக்கம,
2: வணக்கம்
1: அக்கா. வணக்கம,
2: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். எத்தனை தடவைதான் வணக்கம் வைப்பீங்க?
1: இல்ல, அண்ணாவுக்கு வணக்கம் சொல்லணுமே. அண்ணா, நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கீங்க.
0: ஆமா ஆமா. யார் இது, யார் பேசுறது?
1: நான் நாகஸ்தனில இருந்து ஐயாத்ரே சண்முகநாதன். அண்ணா,
0: சண்முகநாதன் எந்த இடம் சொன்னீங்க?
1: நாகஸ்தன் அண்ணா, நாவலப்பிட்டி நாகஸ்தன்.
0: நம்ம நாவலப்பிட்டி?
1: நினைக்கிறேன்
0: வசுமதி,
1: யோகா பிரசாந்த் மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், திருச்செல்வன் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தனில் சத்தீஸ்கர்ல வசனம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும், மற்றும் வீரா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், உமாச்சந்திரன் குடும்பம், கிருஷ்ணபக்தன் குடும்பம் மற்றும் மவுஞ்சி நேகாம்பரம், சுப்பையா ஆகாஷ், கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் வட்டவளையில் இருக்கும் ருக்குமணி, சரோஜினி மற்றும் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காக வந்தேன்.
0: சரி, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி.

0: நேரம் 5:31
1: காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன், powered by ITN.
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
5: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நிரம்பிப்போது 5:43 நிமிடம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இன்றைய நாளில் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக உங்களுக்காக வந்திருந்தது நம்ம தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் அவருடைய பாடல்கள் தான் இன்றைய நாளில் வந்துட்டு இருக்கு. நல்ல பாடல்கள். வைகரையில் என்னது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் தான் இது. இதே மாதிரி பாடல்கள் தொடர்ந்து நீங்க கேட்கலாம், பேசுங்க. நீங்க வாயடைச்சு போயிட்டு நிக்கிறீங்க, சரி
1: நீங்க வந்து சந்தோஷத்துல பேச்சும் வரல,
0: அதுதான் பாருங்களேன். ஓகே, நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்பரை ஞாபகப்படுத்தலாம். நிறைய பேர் வந்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். இல்ல வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: என்ன என்ன மாதிரி போகுது இப்ப?
2: இருவரும் நல்லா
1: சூப்பரா இருக்கும்.
0: என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வேலையிலயா இல்ல வீட்லயா?
2: வீட்டுல லீவ்ல இருக்கேன்.
0: எங்க இருக்கீங்க?
2: எல்லாருக்கும்
0: சேர்ந்து கேக்கலாம், ரொம்ப நன்றி. ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எங்க இருந்தாலுமே நல்ல நல்ல பாடலாம் கேக்குறதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. சைபர் 1127 சைபர் 1க்கு அது நேரத்தில் சைபர் 1127 நேரம் இப்போது 5:45. சிறு சுரூபி

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருந்திருக்கு. நேரம் மாலை 5:49.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

வசமிட்டில் வசந்தம் எஃப்எம். நேரம் மாலை 6 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தூய்மையான பசுமையான சூழலை எதிர்கால தலைமுறைக்கு வழங்க வேண்டும் பிரதமர் தெரிவிப்பு. நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கபிலவின் மனைவிக்கான 40 மில்லியன் ரூபாய் பிணைத்தொகை அரசுடைமையாக அறிவிப்பு. பிணை வழங்கப்பட்டாலும் நாமல் தொடர்ந்தும் விளக்கமறியலில். 2025-2026 ஆண்டுக்கான வருமான வரி செலுத்தும் கால எல்லை இன்றுடன் நிறைவுக்கு. உலக வங்கியிடமிருந்து டித்வாவினால் அழிவடைந்த வீதிகளை புனரமைக்க $110 மில்லியன். ஈரானுடனான போர் விரைவில் முடிவடையும் ட்ரம்ப் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்கால தலைமுறைக்கு மாசடைந்த நிலத்தையோ பிளாஸ்டிக்கால் நிரம்பிய கடலையோ விட்டுச் செல்லாமல் சுதந்திரமாக சுவாசித்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய தூய்மையான பசுமையான சூழலை வழங்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கழிவு முகாமைத்துவம் மற்றும் மறுசுழற்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் புத்தாக்கம் மற்றும் சுற்றாடல் நிலைத்தன்மை தொடர்பான 3வது சர்வதேச மாநாடு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். பிளாஸ்டிக் மாசுபாடு சுற்றாடல் பிரச்சினை மட்டுமன்றி காலநிலை நெருக்கடியுடனும் நேரடியாக தொடர்புடைய உலகளாவிய பிரச்சினை என பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி என்ற பெயரில் இயற்கை வளங்களை அளிப்பது அர்த்தமுள்ள அபிவிருத்தியாக அமையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் 2027 முதல் 2029 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 34 பில்லியன் ரூபாய் செலவில் தூய்மையான நகரம் தேசிய கழிவு முகாமைத்துவ திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். கபில சந்திரசேனவின் மனைவிக்காக வைப்பிடப்பட்டிருந்த 40 மில்லியன் ரூபாய் பிணைத்தொகையை அரசுடைமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள கபில சந்திரசேனவின் மனைவிக்காக அவரது சகோதரியும் சகோதரியின் கணவரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவும் பிணை வழங்கியிருந்தனர். சந்தேக நபர் தற்போது தமது கட்டுப்பாட்டில் இல்லை என பிணையாளர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். 40 மில்லியன் ரூபாய் பிணைத்தொகையில் 20 மில்லியன் ரூபாய் இன்று செலுத்துமாறும் மீதமுள்ள தொகையை எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு எதிராக முன்வைத்த நீதி தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தாக்கல் செய்த ரீட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபயசூரிய, நீதியரசர்கள் சமத் மொராயஸ் மற்றும் ஆதித்ய பட்டபெந்திக் ஆகியோர் அடங்கிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீர்ப்பை அறிவித்த தலைவர் நீதியரசர் நீதவான் முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ள தீர்மானம் இறுதியான தீர்மானம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். அந்த தீர்மானம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் முதற்கட்ட விசாரணையை மேற்கொள்ளும் எனவும் வழக்கை தொடர்வதற்கான அடிப்படை காரணங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மாத்திரமே பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை அனுப்பப்படும் எனவும் நீதியரசர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில உள்ளிட்டோருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாடும் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, அசங்க நவரத்ன, மஹிந்த பாத்திரன, சுகேஸ்வர பண்டார மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர் ஆகியோர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நீதவானின் தீர்மானம் தொடர்பில் முடிவெடுப்பதற்கு முன்னர் தமது வாடிக்கையாளர்களின் தரப்பை முன்வைக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரினர். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த வழக்குக்கு அடிப்படையான திருத்தப்படாத அனைத்து காணொலி காட்சிகளையும் அடுத்த வழக்கு வழக்கு விசாரணைக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டது. முறைப்பாடு எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. 2023ஆம் ஆண்டு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் மூலம் 16.6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. விசாரணை கோப்புகள் சட்டம் அதிபரால் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க மற்றும் சமன் ஏக்கநாயக்க ஆகிய இரு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் முறைப்பாட்டு தரப்பின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக மற்றொரு திகதியை வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார். இதனையடுத்து வழக்கை எதிர்வரும் நவம்பர் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டார். அன்றைய தினம் சந்தேக நபர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை குறித்து முறைப்பாட்டு தரப்பின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறும் அரச சட்டத்தரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குட அத்தி யானசார திரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித குர்ஆன் தொடர்பில் யானசார திரர் வெளியிட்ட கருத்துக்கள் இஸ்லாம் மதத்தை அவமதிப்பதாக தெரிவித்து சட்டம் அதிபரால் அவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் சுகயினம் அடைந்துள்ளதாக தெரிவித்து மருத்துவ அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனிடையே வழக்கை விரைவாக நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக யானசார தேரரின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்ட அதிபரிடம் பிரதிநிதித்துவங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி மருத்துவ அறிக்கை தொடர்பில் திருப்தி அடைய முடியாததாலும் பிணையாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததாலும் யானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார். எயாபாஸ் விமான கொள்வனவு விவகாரம் தொடர்பான பணமோசாடி மற்றும் பணச்சலவை குற்றச்சாட்டில் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவை பிணையில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாமல் ராஜபக்சேவை 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்சேவின் வெளிநாட்டு பயணத்துக்கு தடை விதித்த நீதிமன்றம் இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகலவு திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு முன்னதாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாமல் ராஜபக்சேவின் பிணை கோரிக்கை தொடர்பில் 3 விடயங்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கையும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கையும் இணைப்பது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தனியான வழக்காக முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாகவும் இந்த வழக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கும் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149வது பிரிவின் கீழ் லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் இணைந்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகள் பெருமளவில் நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இந்நிலையில் நாமல் ராஜபக்சே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா பிணை வழங்குவதற்கு சட்ட ரீதியான தடைகள் இல்லை எனவும் நாமல் ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் செல்ல மாட்டார் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், பிணை வழங்கப்பட்ட பின்னர் நாமல் ராஜபக்ச வெளிநாடு செல்ல மாட்டார் என தம்மால் உறுதியளிக்க முடியாது என தெரிவித்தார். இந்த வழக்கின் சாட்சியாளரான நிமல் பெரேராவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த அச்சுறுத்தல்கள் காரணமாக அவர் இலங்கைக்கு வர முடியாத நிலையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நாமல் ராஜபக்சவிடமிருந்து குறித்த சாட்சியாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக இதுவரை தெரிய வரவில்லை எனவும், பிணை வழங்கப்படுவதால் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார். இதனிடையே இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள, தற்போது பிடியாண பிறப்பிக்கப்பட்டுள்ள சமிந்த ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். ஏபாஸ் கொடுக்கல் வாங்கல் மூலம் கிடைத்ததாக கூறப்படும் லஞ்ச பணம் கபில சந்திரசேனவின் மனைவியின் கணக்கு ஊடாக தமது கட்சிக்காரரின் கணக்குகளுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும், இலங்கையிலோ வெளிநாடுகளிலோ உள்ள அவரது எந்தவொரு கணக்குக்கும் அந்த பணம் வரவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த நீதவான் மூன்றாவது சந்தேக நபர் முதலில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும், அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே அவர் முன்வைத்த விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பரிசீலிக்க முடியாது என நீதவான் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு விடயங்களையும் பரிசீலித்த பின்னர் நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்கும் உத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளார். டித்வா சூறாவளியால் கடுமையாக சேதமடைந்த 600 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகளை புனரமைப்பதற்காக இலங்கைக்கு 110 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. உலக வங்கியின் கீழுள்ள சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தின் அவசரகால பதிலளிப்பு பிரிவின் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சந்தைகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கான போக்குவரத்து தொடர்புகளை சீரமைக்க பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் தாங்கும் வகையில் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மீள்திறன் கொண்ட புதிய பொறியியல் தரநிலைகளுடன் இந்த வீதிகள் புனரமைக்கப்படவுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20 லட்சம் மக்கள் பயனடைவதுடன் 5600க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2025-2026 மதிப்பாண்டுகளுக்குரிய வருமான வரி செலுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. உரிய காலத்துக்குள் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு வட்டி மற்றும் தண்டப்பணம் செலுத்துவதற்கு தேவையில்லை என தேசிய வருமான வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தின் இலக்கத்தை ஆன்லைன் முறை மூலமாக பெற்றுக் கொள்வதற்கான இயலுமை காணப்படுவதாகவும் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஜே டி சந்தன தெரிவித்துள்ளார். இன்று வருமான வரியை செலுத்துவோருக்கு இந்த வருடத்துக்கான வரி செலுத்துவதற்கான இறுதி நாள் இன்றாகும். இதுவரை டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஆன்லைன் மூலம் பெற்றுக் கொள்வதோடு அதனை ஆப்பின் ஊடாக சரிபார்த்துக் கொள்ள முடியும். வெளிநாட்டில் இருந்தாலும் இலங்கையில் இருந்தாலும் அதனை மேற்கொள்ள முடியும். டின் இலக்கம் மாத்திரம் வருமான வரி செலுத்துவதற்கு போதுமானது அல்ல. எமது சட்டத்துக்குரிய விடயமாக டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்ளும் விடயம் உள்ளது. குழு மோசடியை இல்லாது செய்வதற்காக இதனூடாக முடியும். இந்த டின் இலக்கம் கட்டாயமானது. அதனை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதே வருமான வரி திணைக்களத்தின் பதவிநிலை அதிகாரிகள் சங்கமும் வரி செலுத்தும் தொழில்துறையினரின் நிலைப்பாடு. அதன் ஊடாக பல்வேறு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியும். சட்டவிரோத செயற்பாடுகளையும் குறைக்க முடியும் என சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஜே டி சந்தன தெரிவித்தார். நுகர்வோரை நெருக்கடிக்கு உட்படுத்தாது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு மாதங்களிலும் அந்தந்த நிறுவனங்கள் விற்பனை செய்துள்ள டீசலின் அளவை கவனித்துக் கொண்டு 1 லிட்டர் டீசலுக்கு 70 ரூபாய் நிவாரணத்தை வழங்க அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். சில நிறுவனங்களினால் டீசல் விநியோக செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டு ஏற்பட்டுள்ளது எமக்கு தெரியும். டீசல் சந்தையில் குறிப்பிடத்தக்களவு சுமையை ஏற்றி செயற்பட வேண்டியுள்ளது. இதனை ஓரளவு முகாமைத்துவப்படுத்துவதற்காக எரிபொருள் நிவாரணம் உதவும் என நாம் நினைக்கின்றோம். உலக சந்தையில் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்துள்ளமை அந்த சுமையை நுகர்வோர் மேல் சுமத்தாமல் அதில் ஒரு பகுதியை பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நாம் முன்னெடுத்ததைப் போன்று நுகர்வோருக்கு நிவாரணங்களை வழங்குவதுதான் எமது எதிர்பார்ப்பு. 70 ரூபாய் நிவாரணம் முழுமையாக போதாது. அந்த நிறுவனங்களின் நட்டத்தை ஈடு செய்வதற்கு நிறுவனத்தினாலும் ஒரு தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். எனினும் பாரதூரமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஓரளவு இது வாய்ப்பாக அமையும். இது எல்லோருக்கும் மோசமான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது வழமை போன்று எரிபொருளை விநியோகிக்குமாறு நாம் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என அமைச்சர் தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் 12 தேதி முதல் டிசம்பர் 14 தேதி வரை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக எதிர்வரும் அக்டோபர் 7 தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான உரை நவம்பர் 12 தேதி ஜனாதிபதியால் முன்வைக்கப்படவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 தேதி முதல் 20 தேதி வரை 2 வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளதுடன் நவம்பர் 20 தேதி மாலை 6 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. அதன் பின்னர் நவம்பர் 21 தேதி முதல் டிசம்பர் 14 தேதி வரை குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 14 தேதி மாலை 6 மணிக்கு நடத்தப்படவுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாத காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை தினங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர சனிக்கிழமைகள் உட்பட ஏனைய அனைத்து நாட்களிலும் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறவுள்ளன.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடன் இடம்பெற்று வரும் போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அல்லது அதற்கான காலக்கெடு தொடர்பில் அவர் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் போர் முடிவடைந்த பின்னர் எரிபொருள் விலை கணிசமாக குறையும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் முன்வைத்ததாக கூறப்படும் புதிய போர் நிறுத்த யோசனையை டிரம்ப் கடந்த வார இறுதியில் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஹோமஸ் நீரிணையை ஒரு வாரத்துக்குள் திறப்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் கட்டார் உள்ளிட்ட மத்தியஸ்த நாடுகளூடாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து

0: மவுண்டைன் கேளிக்கை பூங்காவில் பிரபலமான X2 ரோலர் கோஸ்டரை நிரந்தரமாக மூடுவதற்கு நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. X2 ரோலர் கோஸ்டரில் பயணித்த 100 மேற்பட்டோர் மூளையில் பாரதூரமான காயங்கள் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியதுடன் அது தொடர்பில் பல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு சுமார் 122 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இந்த ரோலர் கோஸ்டரின் பயணிகள் இருக்கைகள் 360 பாகையில் சுழலும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: தூய்மையான பசுமையான சூழலை எதிர்கால தலைமுறைக்கு வழங்க வேண்டும் பிரதமர் தெரிவிப்பு. நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கபிலவின் மனைவிக்கான 40 மில்லியன் ரூபாய் பிணைத்தொகை அரசுடமையாக அறிவிப்பு. பிணை வழங்கப்பட்டாலும் நாமல் தொடர்ந்தும் விளக்கமறியலில். 2025-2026 ஆண்டுக்கான வருமான வரி செலுத்தும் கால இல்லை என்றுடன் நிறைவுக்கு. உலக வங்கியிடமிருந்து டித்வாவினால் அழிவடைந்த வீதிகளை புனரமைக்க $110 மில்லியன். ஈரானுடனான போர் விரைவில் முடிவடையும் ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் வசந்தம் FM இணைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் 7 on the

வணக்கம். நேர்களை பொது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அதுக்கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு பாரம் 3125 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 63, 65, 67. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 63, 65, 67. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எண் மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5011 வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 30, 31, 49. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 18, 30, 31, 41. வெற்றியீட்டிய ராசி மிதுனம். மீண்டும் ஒருமுறை ராசி மிதுனம்.

சூப்பர் பாலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டு வாரம் 3299 வெற்றிலக்கங்கள் முறையே 8-53-67-79. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8-53-67-79 வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5,000

460 வெற்றிலக்கங்கள் முறையே 11-26-73-76. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 11-26-73-76. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. சுப்பிர தின சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1033 வெற்றிலக்கங்கள் முறையே 4-3-2-7-6-9. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 4-3-2-7-6-9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 507 வெற்றிலக்கங்கள் முறையே 2-7-6-9. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 2-7-6-9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1129 வெற்றிலக்கங்கள் முறையே 11-31-40. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 11-31-40. கப்பற்கவிகளான வெற்றி முடிவுகள் சீட்லிப் வாரம் 2475 வெற்றிலக்கங்கள் முறையே 30-42-45-51. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 30-42-45-51. வெற்றியுடைய ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். சூப்பர் இலக்கம் 2. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 2. இவைகள் தான் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தரவின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சொந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. நிரம்பிப்பது 6:30.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா? இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ October 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
6: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: October 3rd சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
8: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்.
9: இன்று September 30th சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஒரு மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னொரு மொழியில் அதே உணர்வோடு புரியும் போது அங்கே உருவாகிறது ஒரு அழகான பாலம். அந்த பாலத்தை உருவாக்குபவர்கள் தான் மொழிபெயர்ப்பாளர்கள். ஒவ்வொரு ஆண்டும் September 30th சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனி சொற்கள், கலாச்சாரம், உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் மொழி வேறுபாடு காரணமாக ஒவ்வொருவருடைய எண்ணத்தை இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகக்கூடாது. அந்த இடத்தில் தான் மொழிபெயர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு புத்தகம், ஒரு செய்தி, ஒரு திரைப்படம், ஒரு பாடல் அல்லது ஒரு முக்கியமான ஆவணம் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு மாறும் போது வார்த்தைகளை மட்டும் மாற்றுவது மொழிபெயர்ப்பு கிடையாது. அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் அர்த்தத்தையும் உணர்வையும் சூழலையும் சரியாக கொண்டு செல்வதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பு. உதாரணமாக, நாம் தமிழில் கேட்கும் ஒரு நல்ல கவிதை அல்லது ஒரு அழகான கதை அதே உணர்வோடு வேறு மொழியில் ஒருவரை சென்றடைகின்றது என்றால் அதற்கு பின்னால் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உழைப்பு இருக்கின்றது. இன்றைய உலகில் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், ஊடகம், வணிகம் என பல்வேறு துறைகளிலும் மொழிபெயர்ப்பு மிக முக்கியமான பங்காற்றுகிறது. அதனால் மொழிபெயர்ப்பாளர்கள் வெறும் வார்த்தைகளை மாற்றுபவர்கள் அல்ல, மொழிகளுக்கு இடையே புரிதலை உருவாக்குபவர்கள், மக்களுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்துபவர்கள், கலாச்சாரங்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருப்பவர்கள். இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தில் நம்முடைய மொழியை நேசிப்பதோடு மற்ற மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வோம். ஒரு மொழி நம்மை இணைக்கிறது. பல மொழிகள் நம்முடைய உலகத்தை விரிவாக்குகின்றன. இந்த அழகான நாளை நினைவு கூர்ந்து அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் வசந்தத்தின் சார்பாக இனிய வாழ்த்துக்கள்.

0: நேரம் 6:39 கொண்டிருக்கிறது. செய்தி எல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து என்ன வசந்த எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஓகேங்களா? மக்கள் எல்லாமே பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஒரு பிடித்தமான குரல் தானே கூட, அதனால அப்படியேதான். அப்ப நீங்க வந்து அதிகமா பேசணும், அப்ப அவங்களும் பேசுவாங்க, நீங்களும் பேச, நான் அங்க இருந்து பாத்துட்டு இருப்பேனா? சரியா, ஓகே. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம். யாரு இது? சரோஜினி. பழைய நடிகை ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா? தெரியுமா? சரி, என்ன அமைதி ஆயிட்டாங்க சரோஜினி? வெக்க வெக்கமா வருது அப்படியா? சரி சரி, அழகா சிரிக்கிறீங்க. எங்க, எந்த ஊரு சொன்னீங்க
2: நீங்க?
0: அப்படியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சமையல் எல்லாம் முடிஞ்சா? நல்ல நேரம் பார்த்து சமையல் ஆரம்பிக்கும். சரியா, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? நினைச்சு பார்த்து அத கவிதையா எழுதி. சரியா, கடைசியா சமைச்சு முடிப்போம். ஒரு 10-11 மணிக்கு சாப்பிடுவேன் இரவு சாப்பாடு. சரோஜினி, உங்க பெயரே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பழைய நடிகை மாதிரியா நடிகை எல்லாம் இருக்காங்க தெரியுமா? சரோஜினு சொல்லி தெரியுமா?
2: பழைய பாடல் டிபி ஸ்ரீனிவாஸ் சரோஜினிங்கிற
0: பாடல் ஒண்ணு கேட்டிருக்கேன். அப்படியா? பழைய பாட்டு பாடுங்க பாப்போம். எனக்கு நல்ல பாட்டு பாடுங்க. ஒரு 2 பேர் இருப்பாங்க.

0: எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்களே அப்படியே பாட்டு போட தேவையில்லை, நீங்களே பாடிடலாம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க போ?
1: அன்பான அறிவிப்பாளர் இருவருக்கும், பனாவுத்தே ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சின்னையா மகாதேவன், இமானுவேல், தோப்பு குச்சிகடை ஈடன், சுலைமான், சண்முகநாதன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, தாங்கலி, ராஜலட்சுமி,
0: தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பேசுங்க. ஏன் பாருங்க,
1: மோகன் குடும்பத்தினருக்காகவும், யாழ்ப்பாணம் சுழிகுளத்தில் இருக்கும் எனது சகோதரி சீதாவுக்காகவும்
0: எல்லாருக்கும் சேர்ந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. ரைட், அடுத்ததாக இன்றைய நாளினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே வரப்போகிறது. இன்றைய நாளின் ஸ்டாராக ஜலித்துக் கொண்டிருக்கிறார்
2: தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன்.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: என்னம்மா பாட்டு இந்த 2026லயும் இந்த மாதிரியான பாடல்கள் இந்த 80s 90s early அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீல் தரக்கூடிய பாடல்கள் வரும்போது உண்மையா நல்லா இருக்குல்ல?
1: ரசிக்கக்கூடிய பாடல்கள்
0: ரசிக்கக்கூடிய பாடல்களை ரசிச்சு ருசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இது கம்பீரமான குரல்?
2: கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன்
1: ஈடன்
2: அருமையான பாடல்கள். கல்யாண விருந்து நீ அடிக்கி நொறுக்கி, நீங்க அடிக்கி நொறுக்கி கொண்டு வாருங்க.
0: கல்யாண விருந்து இப்ப கிட்டண்டிலங்க சாப்பிடலையா?
2: வசந்தத்தை சாப்பிடுவோம் என்னாலும்.
0: சரி சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வேலையா இல்லன்னா வீட்லயா?
2: வீட்டுலதான் நான் வேலையும் வீட்டுலதான் வீட்டுலதான்
0: பாட்டு
2: கேக்க மனோகரன், அருள்மொழி, ரிஷா, சாம்குமார், கிருஷ்ணமத்தன், ஐயாக்கண்ணு, உமாச்சந்திரன், இன்னைய மகாதேவன், அது போல
0: பெருசா போயிட்டே இருக்கு.
2: அனைவருக்காகவும் விசேஷமா உங்கள் இருவருக்காகவும் கேட்போம். நன்றி.
0: சரி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க. 0712-275 0712-275
1: அதே போல 0312-275
0: ஓகே. அது மாத்திரமில்ல, வாட்ஸ்அப் பண்ணி வைங்க 0706-47-1-02 இந்த நம்பருக்கு. இப்ப வந்து கேண்டீன்ல அபிநஜா இப்ப வந்து நண்பர்களோட சேர்த்து பாடல் கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறான். அவங்களுக்கும் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் பாட்டு போட்டுருவோம்.
1: போடுங்க. மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நெருமிப்போது 7:04 நிமிடமாக கொண்டு இருக்கு. இப்ப 5 நிமிடம் ஆகிட்டு. ஸ்ரீ சுரூபி,
1: அப்படியா,
0: என்ன நடக்குது?
1: இன்னும் அடிக்கடி என்னுடைய பேரை மறந்துறீங்களா?
0: ஆமாங்க, ஒரே பேரா இருந்தா பரவாயில்ல. இந்த டங் ட்விஸ்ட் மை ஸ்ரீ சுரூபின்னு வச்சிருக்கீங்களா?
1: இவ்வளவு அழகான பேர், யாருக்காவது இந்த பேர் இருக்குதா?
0: யாருக்கும் தெரியல, தேடி பாக்கணும் என்ன மாதிரி. சரி, நல்ல பெரு வீட்டுல வச்சவங்களுக்கு நன்றி சொன்னதான் சொல்லிடுங்க. சரியா, இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் பிரபுசர, சின்ன தம்பி
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்மா. நான் கிரியல்ல ராஜலட்சுமி அம்மா.
0: தெரியும் தெரியும், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா?
2: நல்ல சந்தோஷமா
0: இருக்கு.
2: எங்க போனீங்க இவ்வளவு நாள்?
0: அப்படியே ஒரே இடத்துல அடிக்கடி போக கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. அதனால
2: உங்களை
0: சந்திச்சும்
1: எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். இப்ப சரி, இப்ப சரி, உங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்லா பேசுவாரு.
0: ஓகே, எனக்கு என்ன சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டாமா? என்ன மாதிரி
2: முடிஞ்சம்மா? இல்ல, என்ன வேலையும் முடிச்சிட்டு 5 மணிக்கு போட்டோன்னு உங்க குரல் கேட்டுச்சு. அதுதான் எனக்கு சரி சந்தோஷமா.
0: வந்துட்டான்டா திரும்ப, அப்படி நினைச்சீங்களா?
2: என்ன தம்பி பிரபு.
0: சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா இப்ப பாட்டு கேட்க?
2: உங்களுக்கு, உங்கள் இருவருக்காகவும், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எனக்காகவும், மற்றது மூதிரி வடிவேலையா, அருள்மொழி, பத்மாமா, உங்களை தன்லட்சுமி, தம்பி தயாளன், ரமாலி, ஆட்டோ விஸ்வநாதன், சரோஜினி அம்மா, மற்றது சின்னையா மகாதேவன், பாதுக்கை சின்ன தம்பி, தமிழ்ச்செல்வன், மாணிப்பாய் குலரத்னம் ஐயா, இன்னும் வசந்த சொந்தங்கள் அனைவரும் சேர்த்து உங்க வீட்டு பேர் வழியே ஒரு பாட்டு தாங்க.
0: எப்படி பாட்டு ஒண்ணு தாருன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றி.
1: அதே போல பூஜை 1 2 7 5 1 1 2 7 5 1 1 1 இருக்கு.

0: கேட்டீங்க மாதங்கோற்றம் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடகிட்டு நேரம் இப்போது 7:16.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும்

0: நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல இந்த பாடலும் காரணம் என்னன்னா இதுல வந்து ஜெஸி கிஃப்ட் வந்து பாடலை பாடி இருக்கிறார். நல்ல வயசு
1: ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல்.
0: எஸ், அவர் யாருன்னு தெரியுமா? சரி ஓகே, அப்படிதாங்க முதல்ல அப்படிதான் மேல போகும் கீழே வரும். லஜாபதிய பாடெல்லாம் பாடி இருந்தார் இல்லையா அவரு, அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு பிடிக்கும். முக்கியமா இந்த 90s கிட்ஸ் ஆக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: யாருது, எங்க இருந்து?
2: மார்கரெட்.
0: மார்கரெட், எப்படி இருக்கீங்க? என்ன சிரிக்கிறீங்க பாருங்க, எத்தனை பேர் இது கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி, ஓகே நம்ம நாளைக்கு நம்ம கங்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லி வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் கங்குமம் முதல்ல கீரை எடுத்தாச்சு, ரெண்டு துண்டு
2: எடுத்தாச்சு, கழுவியாச்சு,
0: ஓகே
2: கீழே அரிஞ்சு எடுத்தாச்சு,
0: ஓகே
2: நெத்திலிய கழுவி எடுத்தாச்சு, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டாச்சு,
0: ஓகே
2: சட்டையை காய வச்சு எண்ணெயை ஊத்தி வெங்காயத்தை கொஞ்சம் பொருந்ததுக்கு அப்புறம்
0: பிரபு திருமே வந்திருக்கு.
1: பாடல் கேக்க
0: இப்போ

0: மற்றும் வசந்தும் சொந்தம் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் உங்களிருவருக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
1: ரொம்ப நன்றி. அப்போ
0: நன்றி.
1: நாளைக்கு என்ன கறி வைக்கிறீங்கன்னு வந்து சொல்லணும் சரியா? இது ஒரே சமையல் குறிப்பாவே போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஓகே மகளே, நீங்களும் இப்படியே கோல் பண்ணுங்க, நல்லா ஜாலியா பேசலாம். வீட்டுல என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க, அப்புறம் சொல்லுங்க. சரி சூவி,
2: இப்ப
1: வெளியில, இப்ப வெளியில இல்ல, வெளியில வந்து இப்ப எல்லாம் ஆக்கள் எல்லாம் என்ன பாரு, இன்னைக்குதான் வந்தா இந்த பையன், அந்த பொண்ணு பேசவே விட மாட்டேன்றான்.
2: பையன் பேசுறது வந்து அவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறாரு.
1: எது கங்கும் கீரை எல்லாம் வந்து மாசி தம்பல் போடுறது வந்து அறிவா இந்த
2: பேச்சேனா?
1: சுப்ரான ஒரு பாடல் வருது கத்திங்கி திரைப்படத்துக்காக அனுகூலம் சந்திரன்.

0: 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
1: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம்.
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: மனப்பாடம்
1: பண்ணி வச்சிருக்கீங்க.
2: அன்பு சொந்தங்கள் எப்படி மறக்கிறது?
1: அதுதானே. இல்ல என்ன என்ன பேர்
2: சொன்னீங்க?
1: எப்படி இருக்கீங்க லோஷா? நாங்க அதே மாதிரிதாங்க இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல இது வரைக்கும். இண்டையில கொஞ்சம் வெளியில அப்படியே போயிட்டு வந்தது. சரி, மிஸ் பண்ணீங்களா? இல்லதானே?
0: இல்ல
1: இல்ல, அதுதானே தெரியும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? வீட்டுல இப்போ யார் யார் இருக்கா? வீட்டுல யார் யார் இருக்கா இப்போ?
2: பாடல்
1: வருது கேளுங்க. நேரமே போது 7:38.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

கால உயர் கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC

0: என்ன பாட்டு இல்ல வெள்ளக்கார துறை திரைப்படத்துக்காக டீமானினுடைய இசையில் பாடல் கேட்டோம். டீமான் இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு படத்துல இந்த மாதிரி நல்ல ஒரு மெலடி செம்மையா கொடுத்துருவாங்க. குறிப்பா நம்ம வந்து ஸ்ரேயா கோஷல் வச்சுதான் ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாரு, அதுல இந்த இந்த படத்துல வந்து இந்த பாடல் அப்படிங்கறது நெக்ஸ்ட் லெவல். இன்னும் பாட்டும் இருக்கு ஸ்ரேயா கோஷல் வச்சு, கூத காத்து அடிக்கிற அந்த பாட்டும் இருக்கு, அந்த பாட்டும் வந்து வேற லெவல்ல இருக்கும். ரைட், பாடல்கள் பத்தி நிறைய பேசிட்டோம், நிறைய எல்லாம் பேசல. இப்ப வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் பாகனேரிலிருந்து கோகிலன்.
0: கோகிலன்,
1: ஓம்.
0: எப்படி இருக்கீங்க கோகிலன்?
1: நல்லா சோ, நீங்க எப்படி இருக்கீங்க? இது வரும்
2: சூப்பரா இருக்கும் கோகிலன்.
1: நேத்தெடுத்தனாக லைன் கிடைக்கல உங்களுக்கு.
0: நேத்தெல்லாம் இந்த ஈவினிங் ஷோ வந்து சரியான பிஸி.
1: நாங்களும் பிஸி தான்.
0: அதுதானே என்ன என்ன
1: எல்லாரும் பிஸி. அண்ணா நல்ல பாட்டு, நான் கேட்ட பாட்டு.
0: அப்படியா, பிடிக்குமா உங்களுக்கு?
1: அப்படியே
0: நவதானியங்களையும் வீட்டு தோட்டத்திலே வச்சிருக்கீங்க
1: நீங்க?
0: சிரிப்பு அழகிற மட்டும்தான். யானை கண்டிருக்கீங்களா பக்கத்துல?
2: பாட்டு
0: கேக்க
1: அப்பா நெல்ல தம்பி, அம்மா பார்வதி, தம்பி ஜெயந்தன், தம்பி ரக்ஷன், பனு, தங்கச்சி கோயிலதி வாடிசேந்தி நந்தினி, மனைவி சௌதியில் வசிக்கிற அவக்காவும், மானுகாவும் திலக்ஷன்,
0: சரி
1: சொந்த வந்த அத்தனை உறவுகளுக்காகவும். அண்ணா நான் கேக்குற பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: போக்கிரி படத்துல இருந்து டோலி டோலி என்ன அடிக்கிறான்
0: அந்த பாட்டுல வேணும் உங்களுக்கு?
1: நல்ல
0: பாட்டு
1: பாருங்க,
0: நல்ல பாட்டு. சரி, கண்டிப்பா பாட்டு வரும் கேளுங்க. சரியா, சூப்பர் சூப்பர் தலைவா, அதுக்காகவே உங்களுக்காக பாட்டு தானே கேட்டுட்டே இருங்க. சரியா, பாய்.
1: நன்றி.
0: எப்படி யானை அந்த பக்கம் வரும், இவரு டோல்லு டோல்லு தான் அடிக்கிறான்னு சொல்லி இந்த பாட்டு பாடிக்கிட்டே துரத்துவா இருப்பாருல. சரி, போக்கிரி திரைப்படத்துக்காக.

0: கண்டிப்பா ஏன்னா இது வந்து நம்ம நாட்டு பாடல் அப்படிங்கிற போது இது வந்து ஒரு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து போயிருக்கிறது. கண்டிப்பா வாகீசன் ராசியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இலங்கை பாடகர், அவர் வந்து ரேப் இசையில தான் கொஞ்சம் அதிகமா காட்டுவார். இது இந்த பாடல் வந்து அவ்வளவு எல்லாருக்குமே இப்போ ரிலீஸ் ஆகி 9 நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கிறது. அதையும் தாண்டி இது வந்து நம்ம வாகீசனும் கில்மிஷா ரெண்டு பேருமே சேர்ந்தா பாடி இருக்கிறாங்க. இந்த வரிகள் கூட வாகீசன் மூலமாக எழுதப்பட்டதுதான். எனவே அந்த குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் மூலமாக நாங்க இப்போ சொல்லிட்டு இப்போ
1: வணக்கம்
2: வணக்கம் இருவருக்கும்
0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். பெரிய நிலவனை தாண்டி கோவிந்தராஜா,
0: எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? இரவு நேர சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா இல்லன்னா இனிதான் சாப்பிடணுமா?
2: இல்ல, இரவு நேரம் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிடும்.
0: அப்படியா, சரி ஓகே, நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. அப்ப சாப்பிட்டதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாட்டு கேட்டுருவோமா?
2: ஆமா, அருமையான புது பாடல்கள், நன்றி.
1: அடுத்த பாடல் யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
2: கணவருக்காகவும் பிள்ளையிலான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்காகவும் புனராக்கட தன்னட சொல்லி பரிசுக்கிற அருண்மொழிக்காகவும் உங்கள் அன்றைக்கு நீ பாடலை
0: பாருங்க. ரொம்ப நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: கால் பண்ண வேண்டிய இலக்கு 0107275 0001க்கு, அதே போல 0127271111க்கு.
0: அப்படி இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப் பண்ணி 0706 0471 0206 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா எங்க இருந்தாலுமே எல்லோரையும் நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்றது. காத்திருக்கிறோம், இப்போ நல்ல பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.8
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ்.

0: பிடிக்கல பிடிக்குது, எனக்கு தான் சாப்பிட பிடிக்குது. ஆனா இப்ப சாப்பாடு கொடுப்பாங்களா? இல்ல, 9 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம போயிட்டு சாப்பிட வேண்டிய ஒரு நிலையில் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
1: அப்படியா?
0: ஏன் இப்ப போயிட்டு சாப்பிட்டு வரலாமா? சாப்பிடுவாங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுதான் இருக்கீங்க விளங்குது.
1: இல்ல பரவாயில்ல.
0: சரி, இப்போ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க இது? யாருங்க? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சிரிக்கிறது மட்டும் தான் கேக்குது, பேச்சு சத்தம் உங்களுக்கு விளங்குதா?
1: இல்ல கேக்குது.
0: ஓகே, வாணி சரியா சொல்றேன். வாணி எப்படி இருக்கீங்க? சரி, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வசந்த
1: கணவர்
0: பேர் மட்டும் ஏங்க ரொம்ப மெதுவா சொல்றீங்க, சத்தமா
2: சொல்லுங்க.
0: முதல்ல சொல்லக்கூடாதா? அதனாலதான் கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு, ரொம்ப தூரம் தானே கொழும்புல இருந்தாங்க. அதுதான். சரி ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து கேட்கலாம். சரியா? நன்றி, பை பாய். வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து ஹெட்டன்ல இருந்து இங்க தூரம் வந்து கொஞ்சம் தூரம் தானே, அதனால அந்த சவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. பக்கத்துல இருக்கு, நீங்களே பேச மாட்டேன்றீங்க. சரி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வருது கேளுங்க. நேரம் இப்போது
1: 8:25.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMCK.

0: ஆனந்தம் திரைப்படத்துக்காக மணி சர்மாவினுடைய இசையில் பாடல் கேட்டீங்க. நான் ஒரு 10 வரி அப்படியே பேசுவேன்,
1: நீங்க ஒரு வரி.
0: கஷ்டம், சரியான கஷ்டம். நிரம்பி போது 8:35 நிமிடம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: இப்போ இங்க கூட பேச வணக்கம் வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
0: என்ன விஸ்வநாதன், என்ன என்னமோ சொல்றீங்க, ஆனா கேட்க மாட்டேங்குது. என்னது ஓகே, எங்களுக்கும் சந்தோஷம் தான் உங்களோட பேசினது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ, வேலையா? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? அதுவும் ஒரு வேலை தானே. என்ன அழைப்புல ஏதோ கோளாறு போல இருக்கிறது. இருக்கீங்களா? சரி சரி, ஓகே, நானும் பேசாம இருக்கிறேன், வச்சுட்டீங்களோ ஒன்று பார்த்துட்டு. சரி சொல்லுங்க. அப்படியா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்ப இவ்வளவு நாள் பாருங்க, அவன் இவ்வளவு நாள் சிறு சுருப்பி உற்சாகம் இல்லாம பண்ணிட்டு இருக்கான். என்ன
2: நன்றி வணக்கம்
0: நன்றி. பாத்தீங்கன்னா எவ்வளவு உற்சாகமா அவர் வந்து பேசுறாரு. உற்சாகத்தோட பாட்டு கேப்போமா?

0: சிறுவர் தினம், உலக சிறுவர் தினம்.
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: உங்கள் எதிர்கால உயர் கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3ஆம் தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

0: நேரம் இப்போது 8:55 நிமிடம் ஆயிற்று. ஸ்ரீ சூபி, இப்ப சரி பேசுவீங்களா?
1: நான் என்றும் உங்கள் அன்பின் அமிர்தலிங்கம் பிரபு தொடர்ந்தும் வசந்தத்தோடு நெஞ்சிருங்கள். குட் நைட் மக்களே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு மனது மறக்காத பாடல்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைவீசி இலக்கம் 0127250001 அல்லது 0127250111. சரி, இன்னைக்கு ஆரம்பத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
1: வாகனேரி இந்த கோகிலன்.
0: கோகிலன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம். நீங்க என்ன?
0: நல்ல சுகமா இருக்கேன். கோகிலன், என்ன பண்றீங்க?
1: உங்களுக்கு
0: வசந்தமும் துணையா இருக்கு என்ன?
1: ஓம் சார்.
0: சரி, ரொம்ப நன்றி
1: அண்ணா. பாட்டு கேட்கணும் எல்லாருக்கும்.
0: கேளுங்க. யாருக்கெல்லாம்?
1: அம்மா அப்பாவுக்காகவும், தங்கச்சி மாதிரிக்காகவும், மனைவி சவுதியில வசிக்காவுக்காகவும், மகனுக்காகவும், கிரானேந்து வாகனேரிக்கு தேங்காய் வியாபாரம் செய்யும் சித்தப்பாவுக்காகவும், ஆட்டோ விஸ்வநாதன், பருத்தி தொழில் அருள்மொழி அக்கா, எல்லா சொந்த பந்தம் உங்களுக்காக கேட்போம். நான்
0: பாட்டு
1: நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு.
0: சரி, நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த பாடல் வரும் என்ன?

0: நேரம் 9:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக தங்கராசா வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: சித்தியம்பள்ளியிலிருந்து தங்கராசா.
0: தங்கராசா எப்படி இருக்கிறீங்க?
1: உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் எனக்கு ஒரு பாடல் ஒன்றுதாங்களும்.
0: என்ன பாடல்?
1: கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நீர்வழியை மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனது சொந்த உறவுகளுக்காகவும் எனது குடும்பத்துக்காக உங்களுக்காக எனக்காகவும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

எதிர்கால உயர்கல்விக்கான கனவு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவில் உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:30. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம் வடிவேல், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக சந்தோஷமாக இருக்கிறேன். அருமையான பாடல்கள். அதிலே எனக்கு பிடித்தது வந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அந்த பாடலும், அதனை தொடர்ந்து ஒழித்த பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள். சந்தோஷம், உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை என்றும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு. திருவோணமலை பாலையூர் வீதியோடு பண்டத்தறிவு தேவமலர் பருதித்துறை அருள்மொழியோடு கலத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமிகாவும் ஒரு பாடலை தாருங்களாக வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி. சரி, நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-715-111

0: விலங்குகளை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
4: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: உயர் கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 9:43. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரத்தினராசா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ராசா. ரொம்ப நாளா காணல, எங்க போயிட்டீங்க?
2: லைன் கிடைக்குது இல்லையே.
1: அப்படியோ? சரி, இன்னைக்கு ராசா கிடைச்சு சந்தோஷமா?
2: சந்தோஷம் சந்தோஷம்.
1: என்ன பண்றீங்க, தூங்குறீங்க? என்ன
2: என்ன
1: பாட்டு?
2: கடலோரம் வாங்கிய காட்டு பாட்டு தாங்க.
1: சரி, நன்றி
2: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேவம். நேரம் 9:52. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளர்கள் இனிய இரவு வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் நசூர். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்க. எப்படி நீங்க? நலமா இருக்கா சார்?
0: நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை நசூர்?
1: என்ன
0: பண்றீங்க நசூர்?
1: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் புதிய பாடமை அடியார்களுக்கும் கேட்போம்.
0: நன்றி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா வக்கீலாத்து வசந்த.

0: மான்தோரவீதி நீளங்கள் ராகம்.
1: ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு பாடக்கூட தெரியுமா?
2: நான் எங்க பாடுங்க, நீ பாடுனது அப்படியே திருப்பி சொல்றேன்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேகம். நேரம் 10:04. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127-5001 அல்லது 0127-5111 சிறை இரண்டாவது மணித்தியாலத்தில் எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் இலங்கை நாதன்.
1: ஆம், நான் வடமலாட்டியின் கரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயில் அடியிலிருந்து சின்னத்திரை இலங்கை நாதன்.
0: இலங்கை நாதன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன், உங்கள் நலமும் தெரிந்து கொண்டேன் வானொலி கேட்பதனூடாக.
0: சரி, அப்புறம் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டுட்டு தான் நான் வானொலிக்குள் நுழைவேன்.
0: சரி, அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க இலங்கை நாதன்?
1: நான் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து ஒன்று தெரிவிக்கலாமா?
0: சொல்லுங்களேன்.
1: கரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயில் அடியைச் சேர்ந்த இளவரசன் மயூரி தம்பதிகளின் செல்வ புதல்வி தபத்திரு ஆத்தியா அவர்கள் இன்று தனது 1வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார். இவரை அப்பா இளவரசன், அம்மா மயூரி மற்றும் அப்பப்பா சிவாசிநாதன், அப்பம்மா வசந்தகலா மற்றும் அம்மம்மா அப்பப்பா அம்மம்மா தர்மரத்தினம், அம்மம்மா ஈஸ்வரி மனோன்மணி மற்றும் மாமாவான மகிந்தன் மற்றும் சித்தப்பா நிரோசன் குடும்பம், சரஞ்சன் குடும்பம், நிதர்சன் குடும்பம், சைன்சன் குடும்பம், பத்மசன் சித்தா மற்றும் இவர்களோடு நாதன் சவுண்ட் உரிமையாளர் பத்மநாதன் மலர் பெரியப்பா பெரிய இவர்களும் வாழ்த்துகின்றார்கள். மற்றும் செவ்வியை நேடூரி வாழ அன்னை நாச்சிமார் என வழங்கும் ஸ்ரீ தும்பரி எண்ணெயின் அருள் வேண்டி வாழ்த்துகின்றனர். விளம்பர அனுசரணி அப்பப்பா சின்னத்துறை இலங்கை நாதன்.
0: சரி, நாங்களும் நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

நேரம் இரவு 10:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகள் அருமை வாழ்த்துக்கள். கிண்ணியா கிருஞ்சங்கனியில் இருந்து அசாருதீன் நுகர்ஜான் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா வந்திருக்காங்க. ஸ்ரீராம் வந்திருக்காங்க. இரவு வணக்கம். பரமக்குடியில் இருந்து ஸ்ரீராம் வந்திருக்காங்க. ஹாய் டிஜே அண்ணா, இனிய இரவு வணக்கம். நான் தேஜா, சாப்பிட்டீங்களா அண்ணாண்டு கேட்டு, நான் சாப்பிட, நீங்க சாப்பிட்டீங்களாமா? உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் மூர்த்தி மாமாவுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமாக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேஜா. அதுபோல் சதா ஜோதி வந்திருக்காங்க, அளவேட்டியிலிருந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடமை போல் சிதைக்காரியப்பர் வந்திருக்கார், புதன் வசந்த நிலாவை நானும் ரசிக்கிறேன் நந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றினா இங்கிலேருந்து ரவி வந்திருக்கா, ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் வந்திருக்கா, ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மஸ்கலியாவிலிருந்து அஜித் வந்திருக்காங்க. ரோஜா வந்திருக்காங்க, ஹாய் இதமான வணக்கம் நந்தா, நான் சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தினேஷ் வந்திருக்க, அன்பான வணக்கம், நிகழ்ச்சியில் ரொம்பவும் சூப்பராக போகுது, என்னையும் இணைத்துக் கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து தினேஷ் வந்திருக்காங்க. கட்வானில் இருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. தம்பி கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு கே கேசில் உள்ள கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. அனிதா வந்திருக்காங்க, அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குடும்பரெண்டிலிருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ரா, கணேஷுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம் அண்ணா, ஆழ்பான மினிவில் இருந்து ரவி, சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்துள்ளோம், எங்களை நினைத்து நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காங்க, இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காங்க. பாலா கார்த்திகா, செல்வத்துறை நந்தகுமார் வந்து அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஹெட்டல் வந்து நவீன் வந்திருக்கா, ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் சிம்மகந்தை பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. அதுபோல் சுரேஷ் வந்திருக்கார்கள், அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹமட் நசார் வந்திருக்க, அன்பான அறிவிப்பாளர் நந்தகுமார் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் சேர்த்து நல்ல ஒரு பார்வையளித்தாங்கள். பேர்வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. கந்தலாயிலிருந்து வேதின் வந்திருக்க, அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள். நிசா மாவட்டத்தில் வந்திருக்கார், வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஹாய் அண்ணா, அன்பான இரவு நிறுவன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க, என்னோட அரசு வந்து இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. துண்டமன்னாரிலிருந்து செல்வசனில் சுதன் வந்திருக்க, அன்பான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01212501 அல்லது 01212501.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: மனதுக்கு நெருக்கமான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 10:26. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?

0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏட்டன்ல.
0: எப்படி மலையா வெயிலா? சரி, அப்புறம் சொல்லுங்க, என்னமா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன செய்ய அவருக்காக கேட்டு போவோம் அப்படின்னு கேக்குறீங்களா? சரிம்மா, சொல்லுங்க, யார நம்ம இருக்காங்க?
1: என்ன
0: வரி?
1: அதுக்காக
0: ரொம்ப நன்றி, வாழ்க்கை.

நெஞ்சிடும் பனி துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: வசந்த நிலா நிகழ்ச்சியில் மனது மறக்காத பாடல்களோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-2-7-5-0-0-1 அல்லது 01-2-7-5-1-1-1 சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம். கல்வங்கனையிலிருந்து தவராஜா.
0: தவராஜா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தவராஜா. தவராஜாக்கு பழைய பாடலாம் பிடிக்குமா?
1: பழைய
0: பாடல்தான் பிடிக்கும். உங்களுக்கு சொல்லுங்க தவராஜா, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா சார்?
0: என்ன பாடல்?
1: பட்டிக்காட்டு பொண்ணு படத்தில் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பாண்ட பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி பிள்ளைகளுக்காகவும் மற்றும் எங்களுடைய திருமுருகனுக்காகவும் எங்களுடைய அம்மன் சுரேஷுக்காகவும் உங்களுக்கு எனக்கும் கேட்பமே.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இப்பொழுது எங்களோடு பேசுவதற்காக பஞ்சலிங்கம் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் நந்த ஐயா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் பஞ்சலிங்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். யாழ்பேமியும் வசந்தம் எப்பயுமே வசந்த நிலாவை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பர் சூப்பர். அனைத்தும் காலத்தால் அழியாத அமுத காரங்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றி.
0: நன்றி நன்றி. அப்புறம் சொல்லுங்க பஞ்சலிங்கம், யாரெல்லாம் இருக்காங்க?
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும், மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும், நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் எனக்கு ஒரு MGR பாடல் தர வேண்டும்.
0: சரி.
1: புதிய பூமி படத்துல இருந்து, சின்னவளை மொய் முகம் செய்வந்தவளை நான் செய்து கொண்டேன் கரம் தொட்டு, இந்த பாடல்.
0: சரி நன்றி.
1: நன்றி.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பாலக உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன்.
1: அம்மா உன்னை ஏன் சொச்சாங்களா? ஏன் இப்படி பாக்கு? எனக்கு தெரியல தான், அவங்களால முடியாம போன ஒரு காரியத்தை உன் தலைமையில சுமத்தி உன்னை ஞானிச்சிருக்காங்க. அதை நிறைவேற்றி வைக்கலாங்கிற எண்ணத்துல தான் நீ இங்க வந்திருக்க, அப்படித்தானே? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இதயம் இருக்கே, அதை ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமா இருக்கும், கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும். அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது.
2: அப்படின்னா உங்க இதயம்
1: அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சு அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவில நீ பார்க்க வரிய. என் காதல் தேவதைக்கு நான் கட்டி இருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லைக் கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலைப்பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையைப்பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்?
2: இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவர் எங்கே என்று பார்க்கிறேன்.
1: அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு, உள்ளே சென்று பார். அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும்.

0: நேரம் 11:15 இருந்து மணித்தியாலத்தில் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் மலைக்கெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: சைக்கிள் கிடக்கப்பு எப்படி இருக்கிறீங்க? பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தூக்கமா?
1: என்ன
0: பாட்டு?
1: பாட்டு வந்து நல்ல ஒரு பாட்டு, பழைய பாட்டு.
0: சரி, யோசிச்சு அடுத்து வரணும் சொல்லுங்க. என்ன
1: நான் பத்து பாட்டு போட்டு
0: தெரிந்தா? சரி சரி, நன்றி.

0: ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே எஃப்எம். நேரம் 11:16. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். கொழும்பு 15 முகத்துவாரத்தை சேர்ந்த ராஜேந்திரன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்து மறுமை வாழ்த்துக்கள். மனைவி கலைவாணி, பிள்ளைகள் கவிலோசினி, யசூதி, பவிசன் அனுவிற்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி அனு வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? பெரிய கல்லாறுலேருந்து சொல்லியிருக்காங்க. பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்கள்? வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியா வந்திருக்கா, புத்துபில் பாடகர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க குடும்ப 14 அன்பான இரவு நேர வணக்கம். நானும் வசந்தத்துடன் இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் தெரிவுகள் அனைத்தும் மிகவும் மிக சிறப்பாக உள்ளது. வாழ்த்துக்க மயிலா மயிலாம்பெளியில் இருந்து பொன்னம்பலம் வந்திருக்காங்க. அதுபோல் மாளிகாவத்து சந்திராவுக்கு சிறந்த அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குன்னியாங்கிலிருந்து அசாருதீன் வந்திருக்காங்க. அதுபோல் ஸ்ரீராம் வந்திருக்கா, ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க, ரோஜா வந்திருக்காங்க. அதுபோல் ரவி வந்திருக்கா, வணக்கம் யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து வசந்தகுமார். சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணவேணி.
0: யாரு?
1: கிருஷ்ணவேணி.
0: கிருஷ்ணவேணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: என்ன பண்றீங்க கிருஷ்ணவேணி?
1: வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு வானொலி கேட்டுக்கிட்டு.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல அருமையான பாடல்கள்.
0: சரி, என்ன வேணி?
1: ஒரு பாடல் தரையிலுமா உங்களுக்கு?
0: என்ன பாட்டு?
1: எனக்கு ராஜா திரைப்படத்துல நீ வர வேண்டும் என பாசி.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்காகவும் மகனுக்காகவும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, நன்றி.

0: நேரம் 11:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நல்லா இருக்கேன். அப்புறம் ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமா. நீங்க?
0: இனிமே தான் அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: என் கண்மணி என் காதலி.
0: யாரது தெரியாது. அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கும் புவனேஷ் சித்தியாஸ்மா வித்ரிஸ்மா ஜெமிலா அருமா பர்தா பத்மா ரவி ரஹ்மா மர்ஜு ஃபாரூக் வேதி சின்னையா மகத ஆட்டோமஸ் மொஹமத் சென் வசந்தகுமார் ஈதன் சரோஜி அப்துல் நாசி மோகன் அப்துல் நாசி குண்டத வசந்த.
0: சரி, நன்றி. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7505-001 அல்லது 0312-7501.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 11:36. வசந்த் இல்லா நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு பார்க்கலாம் யாருன்னு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். நல்ல பாட்டுகள் போட்டுக்கொண்டிருக்கீங்க.
0: பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டுகள் சார், நல்ல இனிமையான பாடல். அது 11 மணிக்கு பிறகு இனிமையான பாடல் சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி கீதா, மகன் தனோஜ், மகள் ருக்ஜானி, பிரித்திகா, மற்றும் இந்த நேரத்தில் சோமசிரி ஐயா அவர்களுக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தாங்க சார்.
0: சரி, நன்றி.

0: அமைதியான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் பாரூக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பாரூக். நீங்க இருக்க போங்க, எங்களுக்கு என்ன
1: குழப்பம்? நீங்க இருக்க என்ன குழப்பம் சார்? நீங்க தான் சார் இருக்கிற எனக்கு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? ஓ, அப்ப இன்னைக்கு பாட்டி தான். என்ன எங்களுக்கு சொல்லலையே நீங்க? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறீங்க சொல்வது, வாழ்த்துவதுக்கு?
1: அம்மா அவங்க பாட்டி இருக்காங்க, சித்திக்கு அனுபவா, தாத்தா இருக்காங்க இக்பால், அம்மா இருக்காங்க இஸ்ரா ஷிபான், ரம்சீன்
0: இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்.
1: நாளைக்கு ஒரு பிறந்த நாள் சார், நாளைக்கு 1st.
0: சரிங்க, நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 11:54 மூலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இறுதி நேர் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ரகுமா சார் பேசுறேன்.
0: ரகுமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாய்க்கிறேன். உங்களுக்கு பிந்திய முந்திய சிறுவர் தினமும் வயோதிபர் வாழ்த்துக்கள்.
0: வயசுன்றீங்களா சின்னதுன்றீங்களா சிறுவர்ன்றீங்களா?
1: அல்ல, ரெண்டும் தான், ரெண்டு பேருக்கும் தானே இது.
0: அப்படியோ,
1: சிறுவர் தினமும் வயோதிபர் தினமும் வாழ்த்துக்கள் நாளைக்கு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சிவாஜி சேர்ந்த பிறந்த நாளைக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பாட்டு சிவாஜி சேர்ந்த போச்சு, நன்றி.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ரகுமா?
1: அங்கட குடும்பத்தாரும் மும்தாஜ் பேகமும் வசந்தம் கேட்கிற அனைவருக்கும் உங்களுக்காகவும்
0: கேட்கிறேன். சரி, நன்றி.
1: நன்றி.
0: சிறு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டு தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடப்பட்டு செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

Vasandam FM.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று இரண்டு.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அதே போல www.vastamfm.lk என்ற இணையதள முகவரியுடாகவும் நீங்கள் இணைந்திருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் முதலாம் திகதி, ஒரு புதிய மாதம், ஒரு புதிய நாள். வியாழக்கிழமையில் உங்கள் அனைவருமே சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமைய வேண்டும் என்று நானும் நினைத்துக் கொண்டே இருக்கும் போது, இந்த நாள் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை, ஒரு புதிய மாதம் புதிய நாள், அதுவும் புதுவிதமான நம்பிக்கையோடு தொடங்குகிறது நம்ம விடியற நிகழ்ச்சி. இன்னைக்கு நாளுக்கான இன்னொரு சிறப்பும் இருக்கு. நான் சொல்லுவதற்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், சர்வதேச அளவில் இன்று முதியோர் தினமும் சிறுவர் தினமும் ரெண்டுமே கொண்டாடப்படுகிறது. யோசிச்சு பார்த்தா எவ்வளவு அழகான பொருத்தம் இல்லையா? ஒரு குடும்பத்தோட வேர்கள்னு சொல்லப்படுற முதியவர்கள், அதோட அழகிய மலர்கள்னு சொல்லப்படுற குழந்தைகள், வேர்களும் மலர்களும் ஒன்னா சேரும் போதுதான் அந்த வாழ்க்கை பூங்காவும் வாழ்க்கையினும் அந்த அழகான பூங்காவும் முழுமையடையும் இல்லையா? 1000 அனுபவங்களை சுமந்து நிற்பவர்கள் முதியவர்கள் என்றால், 1000 கனவுகளோடு எதிர்காலத்தை நோக்கி ஓடுபவர்கள் தான் குழந்தைகள். இந்த இரண்டு தலைமுறையும் அன்பாலும் அரவணைப்பாலும் இணைக்க வேண்டிய பொறுப்பு நடுவில் இருக்கும் நமக்கு தான் இருக்கு இல்லையா? இன்றைய நாள் முதியோர் தினத்தையும் அதே போன்ற சிறுவர் தினத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிற சிறுவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வஸ்தம் எஃப்எம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0301 2775 0031, அதே போல 0301 2775 0011 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதேபோன்று 0706 0407 1026 என்றும் இது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரைட், ஓகே சிவானி, எங்க நீங்க இன்னைக்கு சிந்தனை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குது, எனக்கு விளங்குது. ரைட், ஓகே, இன்றைய நாளுக்கான சிந்தனை இந்த நாளோடு தொடர்பு பற்றி நாங்க கேட்கலாம் இல்லையா? ஒரு மரத்தை தாங்கி பிடிக்கும் வேர்கள் முதியோர்கள், அந்த மரத்தில் பூத்து குலுங்கும் மலர்கள் குழந்தைகள், வேர்களை நீர் ஊற்றி அரவணைப்போம், மலர்களை கனிவோடு நேசிப்போம், வாழ்க்கை என்றும் நந்தவனம் ஆகும். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முதியோர்கள் நம்ம வீட்டுல இருப்பாங்க, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நாங்க வந்து அவரோட நேரம் ஒதுக்கி பேசுறதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும் இல்லையா? அவங்களோட இந்த நேரத்துல வந்து நாங்க சந்தோஷமா பேசி அவங்க கிட்ட இருந்து நிறைய அனுபவங்கள்லாம் நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த காலத்துல அவங்க நிறைய மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான நிறைய அறிவுரைகளை அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே என்ன யோசிப்போம்னா, இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய யோசிப்போம். ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு விடயத்திலயுமே ஏதோ ஒரு நல்ல விடயம் கண்டிப்பா இருப்போம். ஏதோ ஒரு விடயம் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான பல விடயங்களை அவங்க சொல்லுவாங்க. சோ இன்றைய நாள் நீங்க உங்க வீட்டில் கூடிய அம்மா அப்பா தவிர்த்து முதியோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இன்றைய நாள் நீங்க சந்தோஷமா பேசுங்க. அதே போல உங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் நேரம் ஒதுக்கி அவங்களுடைய கனவுகள் என்னென்ன இருக்கு, அவங்களோட கனவுகளுக்கு நீங்க எப்படி கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு அவங்களுக்கும் நீங்க விஷ் பண்ணுங்க அப்படின்றது நானும் சொல்லிக்கொள்றேன். நேரம் ஒதுக்கலை 5 மணிக்கு இருந்து 10 நிமிடம் ஆகும். இந்த வழி காதலன் திரைப்படத்துக்காக ஒழிக்க ஆரம்பிக்கிறது பாடல்.

திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நீலம் அதிகாலை 5 மணி கடந்து 16 நிமிடமாக மீண்டவரை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் சிறுவர் தினம், அதே போன்று முதியோர் தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷாயினி மற்றும் ஜிதுவையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பிந்தினிந்து ராசையா மற்றும் வசந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அனைவருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்களையும் முதியோர் தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பணாவத்தில் இருந்து சரோஜினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியந்தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? இன்று தினம் முதியோர் தினம், அதே போன்று சிறு தினம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு மகள் சுமதி, மனைவி சுந்தரி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போன்று உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுகை என்று சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். துளசில பூமிக்கு சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ராமணி, டிலுக்ஷன், உமாச்சுதரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் யாட்டியந்தொட்டை சிவாஜி ரசிடக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை மாத்தலை சூரிய பகவான் அவற்றிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சாந்தகுமார் மற்றும் மணி சுதா ஆகியோர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பண்குடாவிலிருந்து அழுசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாதுகே சின்னதம்பி, அம்மன்புரம் சுரே, செங்கடி ஸ்ரீமுருகன், கிண்ணியடி குமரகுரு, அதே போல தனலட்சுமி, ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்டி பண்பிலிருந்து ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அதே போன்று சிறுவர்களுக்கும் இனிய சிறுவதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொக்குவிலிருந்து சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. பிரணுஜன், பிரணேஷ், கவினையா, சவினையா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்தகளிலிருந்து அரசு அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இதுவரை இணைந்துள்ள எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. கினியா மஃப்ரூ நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜொஹான் சித்திரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இலக்கம் 5 கொழும்பு ஸ்டீவன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானிமா, புதிய மாதம் சிறுவதின வாழ்த்துக்கள். மெஸ்கல்யா பிரவுன் சீக்ல இருந்து மணி மோகன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி, மறந்திருக்கும் இந்த நாள் எல்லோருக்குமே நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும், அஷிபா, மிஷ்மிதா, சரண்யா, யோகா, விஜயா, ரமேஷ் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டு தன்னைகளிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. திருக்கோணமலையில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கமல்நாதன் வந்திருக்கிறார். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் கஜினை தெரிவிப்பதற்காக.

0: கண் விழித்து எல்லாரும் சொப்பனம் எல்லாம் காணக்கூடாது அப்படின்னு நீங்க நிகழ்ச்சி தான் கேட்கணும். சரியா, காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் மதிகளை 5 மணி கடந்து 24 நிமிடம்.
1: வசந்தம் FM